0: தினமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: கிளீன் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
2: 416-700-2222-J.CA. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிபிரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன் September 5 to September 5 August 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701, 416-471-0255.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
5: 416-897-0919. அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: Jewelers.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles, வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 9054176069 online il shopping seyalam toronto vil 30 nimidathirkul free home delivery fast ah answer enna theriyuma maple groceries dhaan ungal kudumbathukku suthamana mattum tharamana kaigari maligai porulgal thevai padugiradam maple grocery 202 nutunbadhu james street maple 905 417 6069 online il shopping seyalam toronto vil 30 nimidathirkul free home delivery maple groceries dot ca 905-417-6069. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11. செய்நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 Info @CanadianTamilCongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

0: சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் ஹெச்டி தமிழ் ஹெச்டி தமிழ் ஹெச்டி. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-6-7-2-0-0
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
5: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் மரங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
0: 416-700-2222-416-700-2222-j.ca. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
1: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல்.

அதிகாரம் 11. செய்நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற Lotus Funeral and Cremation.com.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200 பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை, August 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர்.
2: 9 5 4 5 8 9 7 0 1 4 1 6 4 7 1 0 2 5 5
0: குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ்.ca, 905-417-6069.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11 செய்ய நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும்

இவ்வுண்டாம். உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம். உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு, உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம். ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Everything okay, no problem and dinam
6: bar kalamu closing da tadikira nadi
7: customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416 268 0155, 416 268 0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
0: சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம். உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம். உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம். ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: அறிவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661
1: 8:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் காலை நேர ஒளிபரப்பு. இன்று 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாதம், ஆகஸ்ட் மாதம், 2026ஆம் ஆண்டு. ஒரு காலைப்பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்களுடன் எஸ்எஸ் வாசன். இப்பொழுது முதல் நேர்கள் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். காலை 10:30 வரை எங்களது நிகழ்ச்சி பல்வேறு விதமான சுவை அம்சங்கள் பொருந்திய நிகழ்ச்சியாக தொடர இருக்கின்றது.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இதயத்தில் நுழைந்திடும் தமிழ் HD, செவிகளில் நிறைந்திடும் தமிழ் HD, 101.3 CMR தமிழ் HD.

இன்று 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 19°C நிலவுகின்றது. இது இன்றைய நாளிலே மிக கூடுதலான வெப்பநிலை, 26°C வரை உயர இருக்கின்றது. இரவு பொழுதில் 20°C வீழ்ச்சியடையும். இன்று பகல் பொழுதில் 30% மலைவீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. இரவு பொழுது 60% மலைவீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. நாளைய தினம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 27°C, இரவு பொழுது வெப்பநிலை 16°C. பகல் பொழுதில் வானம் முகில் கூட்டங்கள் கருமுகில் கூட்டங்களுடன் காட்சியளிக்க இருக்கின்றது. என்றாலும் செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி பகல் பொழுதில் 28°C வெப்பநிலை நிலவும். அதே வேளை வானம் பிரகாசமாக தென்படும். இரவு பொழுது 19°C வெப்பநிலை. இப்பொழுது காற்று மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு வடகிழக்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் தமது பிறந்த தினங்களை கொண்டாடுகின்ற நேயர்கள், திருமண நாளை கொண்டாடுகின்ற நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் CMR தமிழ் HD மற்றும் தமிழ் FM கலைஞர்கள் சார்பில் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: வீடுகளில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: நேரம் இப்பொழுது 6:09. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாளில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற நேர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுக்கு இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள், திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் இன்று சுபமங்கள காரியங்களில் ஈடுபடுவோருக்கும் எங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்
5: கொள்கிறேன்.
0: தமிழ் HD-இன் விடியல்.
6: Experience radio like never before. Tamil HD Radio.
7: Tamil FM.
6: Now in hybrid digital.
8: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
6: CMR Tamil HD.
8: உங்கள் இதயத்தில்

0: முதல் HD தமிழ் HD தமிழ் HD சிறந்த வேலைவாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ். $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: பொறுப்பு துறப்பு CMR தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் CMR பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.
3: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
4: நீங்கள் 8 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். வழமை போல எங்களது 416-6444-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: Experience radio like never before. Tamil HD Radio.
1: Tamil FM.
0: Now in hybrid digital.
2: நேர்கள் சீமா தமிழ்ச்சி காலை ஒளிபரப்புடன் இணைந்திருக்கின்றீர்கள். வளமை போல் ஜோதி என்று வர முடியாமையினால் வாசன் உங்களுடன் இணைந்திருக்கின்றேன். உங்களது விருப்ப பாடல்களுடன் நேர்கள் 8 மணி வரை இணைந்திருக்கலாம்.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9067627200.
5: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
6: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது.
7: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
2: நேரம் காலை 6:19.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: நிகழ்ச்சியில் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் ஆசன் அவர்களே, இனிய காலை வணக்கம். நலமா இருக்கல தியாகராஜா?
0: ஓ தியாகராஜா, நலம், நன்றி. எப்படி இருக்கிறீர்கள்? நீண்ட இடைவெளிக்கு பிறகு
1: பேசுகிறோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திச்சிருக்கிறோம். நீங்கள்லாம் நலமுடைய நாங்கள் எல்லோரும் நலம் நலம் நலம் இறையர்களோடு இருக்கிறோம். அதுபோல நீங்கள் இறையர்களோட இன்று நலமுடைய இருக்க வாட்டிக்கொண்டு நான் இன்று கர்ணன் படத்துல இருந்து நல்ல ஒரு பாடல்,
0: சீர்காழி பாடிய
1: சீர்காழி அவர்களுடைய பாடல், அந்த பாடல் அதிகாலையிலே உங்கள் ஊடாக நாங்கள் பாடலை கேட்போம். உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது என்பது நல்லவன் பகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.
0: சரி, பாடல் வழிக்கு நன்றி. நிகழ்ச்சியில்
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் வாசன் அவர்களே.

0: Experience radio like never before. Tamil HD Radio.
1: Tamil FM.
0: Now in hybrid digital.
2: ஒய்தோ இந்த பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து. தியாகராஜா விருப்பத்தில் சீர்காழி டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் குரல்களில் ஒலித்தோ. இந்த நேரம் சரியாக 6:24
3: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
4: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைக்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் செல்வகுமார். எப்படி இருக்கீங்க?
2: ஓ நலம் செல்வகுமார், நன்றி. நீங்கள் நலமா?
5: நான் நலமா உற்சாகமா இருக்கிறேன்.
2: சரி, என்ன பாடல்?
5: எனக்கு ஈஸ்வரன் படத்திலிருந்து மாங்கல்யம் என்று தொடங்கும் அந்த பாட்டுக்கு.
2: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
5: ஆமாம், நன்றி நன்றி.

0: அந்த பாடல் ஈஸ்வரன் திரைப்படத்திலிருந்து சிலம்பரசன் மற்றும் ரோஜினி ஆகியோரது குரல்களில் செல்வகுமார் விருப்பத்தில் ஒளித்தோ. இந்த நேரம் 6:31.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு எல்லைகளற்ற வரையறையற்ற மிக நீண்ட உறவுகள் நிலவுகின்றது. குறிப்பாக சீனாவுடனான உறவுகள் எல்லைகளற்ற ஒரு மூலோபாய கூட்டமைப்பின் அடிப்படையில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நெருக்கமான நிலையில் வலுப்பெற்று வருகிறது. அமெரிக்காவின் ஆதிக்கத்தை எதிர்கொண்டு உலக ஒழுங்கை மாற்றியமைக்க வேண்டும் என்ற பொதுவான விருப்பத்தால் பிணைக்கப்பட்டுள்ள 2 நாடுகளும் குறிப்பாக சீனா ரஷ்யாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக மாறியிருக்கின்றது. 2 நாடுகளுக்கும் இடையிலான ஆண்டு வர்த்தகம் 230 பில்லியன் டாலரை விட அதிகமாக இருக்கின்றது. இதேவேளை ரஷ்யா பெய்ஜிங்குக்கு தேவையான முக்கிய எண்ணெய், எரிவாயு மற்றும் தொழில்துறை மூலப்பொருட்களை விநியோகம் செய்து சீனாவை வளர்த்து விடுவதில் மிக முனைப்பு காட்டுகின்றது. இந்த வகையில்தான் சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து உலகின் முதல் எல்லை தாண்டும் கேபிள் கார் போக்குவரத்து அமைப்பை உருவாக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் மூலம் 2 நாடுகளுக்கும் இடையிலான பயணம் வெறும் 6 to 8 நிமிடங்களில் முடிந்துவிடக்கூடிய மிக குறுகிய நேர பயணமாக இது மாற இருக்கின்றது. இந்த கேபிள் கார் சீனாவின் ஹெய்கே நகரத்தையும் ரஷ்யாவின் பிளாகோவெசென்ஸ்க் என்ற நகரத்தையும் அமூர் நதியின் குறுக்கே இணைத்து நிற்கின்றது. இதன் கட்டுமானம் 2019 தொடங்கியது என்றும், சர்வதேச நதியின் மீது கட்டுமான பணிகளை மேற்கொண்டதுடன் புதிய சுங்கச்சாவடிகள் மற்றும் எல்லை சோதனை வசதிகளும் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த கேபிள் கார் பாதையின் நீளம் 970 மீட்டர் என்றும், இதில் தலா 110 பயணிகள் வரை பயணிக்கக்கூடிய 2 பெரிய கேபிள்கள் இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. 2 நகரங்களையும் இணைக்கின்ற 3வது முக்கிய போக்குவரத்து இணைப்பாக ஏற்கனவே 2022 திறக்கப்பட்ட சாலை பாலமும் ஆற்றுப்படகு சேவையும் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. என்ற வகையில் இப்போது ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு இடையிலான உறவுகள் மிக வலுப்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.
4: Everything okay, no problem and jinam
3: bar kalam closing da adikira nadi
5: customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
4: Last minute left. Closing day, the brothers, chillat the dang, chan.
3: Chillam illa, dad. Silvam.
4: Chari, chari.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

தற்போது ஆஸ்திரேலியா மற்றும் வங்காளதேச அணிகளுக்கிடையில் டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது. வங்காளதேஷ் கிரிக்கெட்டின் வரலாற்றில் இந்த போட்டி ஒரு தனி இடம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. காரணம், வங்காளதேஷ் அணி ஆஸ்திரேலிய மண்ணில் விளையாடும் முதல் டெஸ்ட் போட்டியாக இந்த போட்டி விளங்குகின்றது. பல ஆண்டுகளாக உலக டெஸ்ட் கிரிக்கெட்டில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருந்த வங்காளதேஷ் இறுதியாக ஆஸ்திரேலியாவின் மண்ணில் தனது முதல் டெஸ்ட் அத்தியாயத்தை திறந்திருக்கின்றது. அதுவும் வரலாற்று பிரசித்தி பெற்ற போட்டியின் முதல் இன்னிங்ஸிலேயே வங்காளதேஷ் காட்டிய ஆட்டம் மிக அபாரமாக இருந்தது. வங்காளதேஷ் 426 ரன்களை குவித்திருக்கின்றது. ஆஸ்திரேலியாவின் மண்ணில் தங்களது முதல் டெஸ்டிலேயே 400 ரன்களை தாண்டி 426 ரன்கள் குவித்திருப்பது வங்காளதேஷ் கிரிக்கெட்டின் வளர்ச்சி பாதையில் குறிப்பிடத்தக்க தருணம் என்று இப்போது பேசப்படுகின்றது. இந்த போட்டியில் 198 ரன்களுக்கு சுருட்டிய அதைவிட மிக வியப்பானது, ஆஸ்திரேலியாவின் முதல் இன்னிங்ஸை வெறும் 198 ரன்களுக்கு சுருட்டிய வங்காளதேஷ் முதல் இன்னிங்ஸிலேயே 228 ரன்கள் முன்னிலை பெற்றிருக்கின்றது. இந்த 426 ரன்களின் பின்னால் பல தனிப்பட்ட வரலாறுகளும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக வங்காளதேஷ் வீரர்கள் பலர் இதில் பல சாதனைகளை புகுத்தியிருக்கின்றார்கள். இப்பொழுது நேரம் 6:36.

0: வங்காளதேச ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு இடையில் இடம்பெறுகின்ற அந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஒரு வரலாற்று சாதனை படைத்த டெஸ்ட் போட்டி என்று சொல்லியிருந்தோம். முதலாவது போட்டி வங்காளதேச மண்ணில் மன்னிக்கவும் ஆஸ்திரேலிய மண்ணில் வங்காளதேசம் விளையாடியது. அந்த போட்டியில் வங்காளதேச அணி ஆஸ்திரேலியாவை தோற்கடித்து வெற்றியை பெற்றிருக்கின்றது. இதுவும் மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகின்றது. ஒரு நாட்டில் அதுவும் மிகப்பெரிய கிரிக்கெட் ஜம்பவான் என்று சொல்லக்கூடிய ஆஸ்திரேலிய மண்ணில் வங்காளதேஷ் முதல் டெஸ்ட்டில் விளையாடுகின்றது. அந்த மண்ணில் சென்று அப்படி விளையாடுகின்ற வங்காளதேச அணி அந்த போட்டியிலே மிக சிறப்பான ஒரு முதல் இன்னிங்ஸ் ஆட்டத்தை தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 426 ஓட்டங்களுக்கு பதிலெடுத்து ஆடிய ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 198 ஓட்டங்களை பெற்றது. ஃபாலோன் முறையில் இரண்டாவது இன்னிங்ஸில் 284 ஓட்டங்களை பெற்றது. வெற்றி பெறுவதற்கு 57 ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையில் ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து வங்காளதேச அணி அந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றது. இது வங்காளதேசத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, வரலாற்று வெற்றி என்று சொல்லப்படுகின்றது. வங்காளதேச அணியின் சார்பில் முதலாவது இன்னிங்ஸில் 101 ஓட்டங்களை தாசிம் ஹசன் பெற்றுக் கொடுத்திருந்தார். அதேவேளை ஹுசைன் சாண்டோ 84 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்த அதேவேளை வங்காளதேச அணியில் பந்து வீச்சாளர்கள் மிக சிறப்பாக செயற்பட்டிருந்தார்கள். ஹசன் முகமத் 6 விக்கெட்டுகளை முதலாவது இன்னிங்ஸில் பெற்றிருந்த அதேவேளை இரண்டாவது இன்னிங்ஸில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இவ்வாறு மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய வங்காளதேச அணி இந்த போட்டியிலே வெற்றியை தனதாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த வெற்றியின் மூலம் முதலாவது டெஸ்ட் போட்டி ஒரு ஆஸ்திரேலிய மண்ணில் ஒரு நாடு விளையாடி முதலாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்ற மிகப்பெரிய சாதனை. அதுவும் 9 விக்கெட் வித்தியாசத்தில் அவர்கள் இந்த வெற்றியை சாதித்திருக்கின்றார்கள் என்ற வகையில் வங்காளதேசம் இந்த வெற்றியை மிக பிரம்மாண்டமான வெற்றியாக இப்போது கொண்டாடி வருகின்றார்கள். நேரம் 6:43.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD
0: நிகழ்ச்சியில் அடுத்து நேரின்ற வணக்கம்.
2: வணக்கம் வாசன், நான் இதை பேசுகிறேன். நீங்க நலம் தானே?
0: ஓ, நலம் இதே, நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: ஓ, நான் நலமா இருக்கேன். நான் இன்றைக்கு எங்கேயும் காதல் பழத்துல இருந்து நெஞ்சில் இதோ அந்த பாடல் கேட்கலாமா?
0: நன்றி, அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி, நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
2: நன்றி. வணக்கம்.

அது எங்கேயும் காதல் திரைப்படத்தில் ஹரிஸ் ராகவேந்திரா சின்மை ஆகியோரது குரல்களில் இது என் விருப்பத்தில் பாடலொலி தோய்ந்த நேரம் 6:49 நேர்களே, நேர்கள் விருப்ப நிகழ்ச்சியை 8 வரை நேர்கள் கேட்டு மகளெல்லாம் 8 நேர்கள் இலக்கிய வினாடி வினா நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இன்று ஒரு இலக்கிய நாள் என்ற வகை ஞாயிற்றுக்கிழமைகளில் ஜோதி ஜெயக்குமார் உங்களை திருக்குறள் மற்றும் இலக்கியம் சார்ந்த விடயங்களுடன் இணைத்துச் செல்வதனால் இன்றைய நாளில் நாங்கள் இலக்கியம் சார்ந்த வினாடி வினா நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். நீங்கள் இணைந்து கொண்டு எங்களது வினாக்களுக்கான உங்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம். 2026 செப்டம்பர் 1 முதல் டொரண்டோ நகரில் டொரண்டோ டிரான்சிட் கமிஷன் TTC புதிய மாதாந்திர கட்டண வரம்பு முறையை அறிமுகப்படுத்த இருக்கின்றது. இதன் மூலம் பயணிகள் முதல் 47 பயணங்களுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும், அதன் பிறகு அந்த மாதத்தின் இறுதி வரை இலவசமாக பயணம் செய்ய முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய சலுகையை வழங்க இருக்கின்றார்கள். இதற்கு தனியாக முன்பதிவு செய்யவோ அல்லது விண்ணப்பிக்கவோ தேவையில்லை என்றும் இது முற்றிலும் தானாகவே கணக்கிடப்படும் என்றும் சொல்லப்படும். அதேவேளை ஒவ்வொரு முறையும் பயணம் செய்யும் போது ஒரே பிரஸ்டோ கார்ட், கடன் அட்டை, கிரெடிட் கார்டு, பற்று அட்டை, டெபிட் கார்டு அல்லது மொபைல் வாலெட்டை நீங்கள் பயன்படுத்துவது கட்டாயம். டப் செய்ய வேண்டும் என்றும் கார்டுகளை மாற்றினால் பயண எண்ணிக்கை தனித்தனியாகவே கணக்கிடப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆகவே நீங்கள் பிரஸ்டோ கார்டை பயன்படுத்தினால் அதே கார்டை நீங்கள் தொடர்ச்சியாக 47 தடவைகள் பயன்படுத்த வேண்டும். அதன் மூலம்தான் நீங்கள் அந்த மாதத்தின் எஞ்சிய நாட்களில் இலவசமாக பயணம் செய்யலாம். கிரெடிட் கார்டு என்றால் கிரெடிட் கார்டை தான் பயன்படுத்த வேண்டும், அது மிக முக்கியமானது. 31 August 2026 பிறகு வழக்கமான ஆடிட் மற்றும் ஆடிட்டுக்கு பிறகு ஆடிட் ஜூத் சீனியர் மற்றும் ஃபேர் பாஸ் மாதாந்திர பாஸ்கள் நிறுத்தப்படுகின்றன என்றும், எனினும் இந்த செகண்டரி மந்த்லி பாஸ் தொடர்ந்து கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. எனவே உள்ள 2 பயண மாற்று காலத்திற்குள் செய்யும் கூடுதல் டேப்கள் தனிப்பயணங்களாக கணக்கில் கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லப்படும். அதேவேளை 2027 இந்த மாத கட்டண வரம்பை 47 பயணங்களிலிருந்து 40 பயணங்களாக குறைக்கவும் திட்டமிட்டிருக்கின்றார்கள். இது TTC பயனாளிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதமாக அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.

0: அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் மதுசுரை குரலில் ஒளித்தோய்ந்த நேரம் 6:56 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் காலை நேர தமிழா தமிழா ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே,
2: தமிழா தமிழா
3: தமிழ் ஹெச்டியின் விடியல்.
0: நேர்களை, நீண்ட தூர பயணங்களின் போது உடல் நல அறிகுறிகளை அலட்சியம் செய்யாதீர்கள் என்று இப்பொழுது பல்வேறு விதமான வைத்திய நிபுணர்களும் எச்சரிக்கின்றார்கள். குறிப்பாக நீண்ட பயணங்கள், விமான பயணங்கள் மற்றும் கப்பல் பயணங்கள், இப்படி வாகனங்களில் நீங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்கின்ற போது நெஞ்சுவலி, மூச்சு திணறல், திடீர் தலை சுற்றல், அதிக வியர்வை, மயக்கம் போன்ற கடுமையான அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக விமான நிலையம் அல்லது விமான மருத்துவ உதவியை நாடுவது அவசியம். விமான நிலையம் அல்லது நீங்கள் செல்லுகின்ற பயண ஊடகத்தின் சார்ந்த அல்லது அருகிலுள்ள பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மருத்துவ உதவியை நீங்கள் நாடுவது மிக அவசியம் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் தற்பொழுது விமானங்களில் பயணம் செய்கின்ற பல பயணிகள் அடிக்கடி விமான நிலையங்களில் வந்து திடீரென்று இறக்கின்ற செய்திகள் பரவலாக வெளிவருகின்றன. குறிப்பாக இலங்கையில் கொழும்பு சர்வதேச கட்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் அண்மையில் லண்டனிலிருந்து இலங்கை திரும்பி சுற்றுலா பயணத்தை தனது மகனுடன் பெற்றோரை பார்த்துவிட்டு மீண்டும் நாடு திரும்பிய போது ஒருவர் விமான நிலையத்தில் மயங்கி விழுந்து உடனடியாக இறந்த செய்தி வெளியாகியது. இப்பொழுது மற்றொரு செய்தி, சென்னையிலிருந்து இலங்கை வந்து சுற்றுலாவை மேற்கொண்டு முடித்துவிட்டு கட்நாயக்கா விமான நிலையத்தில் டிக்கெட் பரிசோதனைக்காக காத்திருந்த மற்றொரு 55 வயதானவர் திடீரென்று மயங்கி விழுந்து இறந்த செய்தி ஒன்று வெளியாகியிருக்கின்றது. இலங்கை சுற்றுலாவை முடித்துவிட்டு வீடு திரும்பி கொண்டிருந்த நிலையில் உயிரிழந்த சிராஜுதீன் குடும்பத்தினர் பற்றிய சாஜிதீன் பற்றிய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இவ்வாறு தொடராக விமான நிலையங்களில் திடீரென்று மரணிக்கின்ற செய்திகள் இடம்பெறுவதன் காரணத்தை ஆராய்கின்ற போது பொதுவாக பயணிகள் தமது உடல்நலம் சார்ந்த அறிகுறிகளை அலட்சியம் செய்வதுதான் மிக முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுகின்றது. நீண்ட தூர பயணங்களின் போது இவ்வாறான உடல்நலம் சார்ந்த விடயங்களில் அதீத கவனம் செலுத்துவது மிக முக்கியமானது. குறிப்பாக கனடாவிலிருந்து பயணம் செய்கின்ற பலரும் தங்களது விமான பயணங்களின் போது முதலிலேயே மருத்துவ பரிசோதனை மற்றும் மருத்துவரது ஆலோசனைகளுடன் இங்கிருந்து புறப்படுவது பழமையான விடயமாக இருந்தாலும் அந்த ஏனைய நாட்டு பயணிகளும் அவ்வாறான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் என்பவற்றை பெற்று ஏற்ற மருந்துகள், உங்களுக்கு அவசியமான மருந்துகளை கைப்பையில் கொண்டு செல்வது மிக அவசியம் என்று வலியுறுத்தப்படுகின்றது.

0: தமிழா
1: தமிழ் எச்டியின் விடியல். Experience radio like never before. Tamil HD Radio.
2: Tamil FM.
1: Now in hybrid digital.
3: மனத்தியாலச் செய்திகள்.
4: CMR Tamil HD. Hourly News.

சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் மனத்தியாளச் செய்திகள். செம்மணி புதைக்குழியில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்களுக்கு நீதி கோரி நீதியின் ஓலம் இரண்டு தொடர் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெறுகிறது. தமிழக டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட 11 வகை மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை ஒரே நாளில் நீக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவுடன் இடம்பெறும் வர்த்தக பேச்சுவார்த்தையில் வாகன உற்பத்தி தொழில்துறை கூறிய பாதுகாப்பு கிடைக்காவிட்டால் மோசமான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதை விட ஒப்பந்தமே இல்லாமல் இருப்பது நல்லது என பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார். லெபனானின் தெற்கு பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்களுக்கு நீதி கோரி நீதியின் ஓலம் இரண்டு தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் ஆகஸ்ட் 14 செம்மணி நினைவு தூபிக்கு அருகில் ஆரம்பமானது. தாயகர் செயலணியின் ஏற்பாட்டில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வில் பொதுச்சூடர் ஏற்றி மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், மனித உரிமை அமைப்புகள், அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் பங்கேற்றார்கள். இந்த போராட்டம் ஆகஸ்ட் 17 வரை நடைபெற உள்ளதுடன் அன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் பேரணி நடத்தப்பட்டு நல்லூரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தில் மகஜர் கையளிக்கப்பட்ட பின்னர் நிறைவடைய உள்ளது. இதேவேளை செம்மணி மனித புதைக்குழியின் 3 கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்களுக்கு முன்னெடுப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் 53 நாளான நேற்றைய தினம் 8 மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 10 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் செம்மணியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட 107 நாள் அகழ்வு பணிகளின் போது மொத்தமாக 562 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 557 எலும்புக்கூடுகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் மாற்றுத்திறனாளிகள் தங்கியிருக்கும் பராமரிப்பு மையங்களில் 1/3 பகுதி மட்டுமே முறையாக பதிவு செய்யப்பட்டு அரசின் கண்காணிப்பில் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உபகுழு தெரிவித்துள்ளது. மீதமுள்ள தனியார் மையங்கள் எந்த அடிப்படையில் இயங்குகின்றன என்றும் அங்கு அசம்பாவிதங்கள் மற்றும் உரிமை மீறல்களை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் என்ன என்றும் ஐக்கிய நாடுகள் நிபுணர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். மேலும் சைகை மொழியை உத்தியோகபூர்வ மொழியாக அங்கீகரிப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது வரைவு நிலையில் உள்ள சைகை மொழி சட்டம் மூலம் தொடர்பிலும் இலங்கையிடம் விளக்கம் கூறப்பட்டுள்ளது. விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் சிறு தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து தற்போதைய அரசாங்கத்திற்கு அக்கறையில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கின்றார். தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்று நெல்லுக்கு 150 ரூபாய் உத்தரவாத விலை என கூறிவிட்டு தற்போது 120 ரூபாய் நிர்ணயித்துள்ளதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் முயற்சி நீதித்துறை சுதந்திரத்தையும் ஜனநாயக சமநிலையை பாதிக்கும் என கூறிய அவர், இதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். அதேவேளை நிகழ்நிலை காப்பு சட்டம், பயங்கரவாத தடை சட்டம் உள்ளிட்ட சட்டங்கள் மூலம் ஊடகங்கள் மற்றும் சிவில் சமூகத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டினார். விளையாட்டுத்துறை மேம்பாட்டில் இலங்கை மற்றும் கியூபா இணைந்து செயல்பட ஒப்புக்கொண்டுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகே தெரிவித்துள்ளார். ஹவானாவில் கியூபா

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661, 416-475-4661, 416-475-4661.

0: வவுனியாவில் வீடு உடைத்து 51 பெண்ணை கூட்டு துஷ்பிரயோகம் செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 5 இப்பொழுது போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். வவுனியாவில் வீடு உடைத்து 51 பெண் ஒருவரை கூட்டு துஷ்பிரயோகம் செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 5 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் திருடப்பட்ட பொருட்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. கடந்த 8 ஆகஸ்ட் மாதம் 8 வவுனியா மடுகந்தை மயிலங்குளம், அது பெரும்பான்மை இனத்தவர்கள் வாழுகின்ற பிரதேசம், பகுதியில் உள்ள வீடு ஒன்றை உடைத்து உட்சென்ற சிலர் அங்கிருந்த வாகன சாரதி மீது வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு வீட்டு உரிமையாளரான 51 பெண்ணை வாயை பிளாஸ்டரால் ஒட்டி கைகளை பின்பக்கமாக கட்டி அவர் அணிந்திருந்த நகைகளை கலட்டி எடுத்துவிட்டு மூவரும் சேர்ந்து கூட்டு துஷ்பிரயோகம் செய்துவிட்டு வீட்டில் மறைத்து வைத்திருந்த 80 பெறுமதியான இரத்தினக்கள், 56 பெறுமதியான 15 பவுனுக்கு அதிகமான தங்க நகைகள், 570,000 ரூபாய் பணம், காணி மற்றும் வீட்டு உறுதி பத்திரங்கள் என பலவற்றை திருடிச் சென்றுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வவுனியா தலைமை போலீஸ் நிதிய குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து விரைந்து செயல்பட்ட போலீசார் ஆபத்தான நிலையில் இருந்த பெண்ணை பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்டு வவுனியா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்த அதேவேளை பாதிக்கப்பட்ட பெண்ணின் தொழிற்சாலையில் பணியாளர்களாக வேலை செய்த 35 உக்குவெல மாத்திரை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரையும், 29 கலே மிதினுவெல சிவலாங்குளம் பகுதியைச் சேர்ந்த மற்றொரு இளைஞரையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து காடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் திருடப்பட்ட இரத்தினக்கற்கள், தங்க நகைகள், வாகன புத்தகங்கள், சிறப்புகள், 35 காணி மற்றும் வீட்டு உறுதி பத்திரங்கள், கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்பவற்றை மீட்டிருக்கின்றார்கள். குறித்த கைது நடவடிக்கை வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி RMAS ரத்னமாலா அவர்களின் தலைமையில் வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி லங்கா சிங்க, பதில் பொறுப்பதிகாரி ஆர் பந்துல தலைமையில் நடைபெற்றதாக சொல்லப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
1: I wanna.

0: அந்த பாடல் ஒலித்த இந்த நேரம் சரியாக 7:19 நேர்களே, ஸ்காப்ரோ பகுதியில் நடந்த நேற்றிரவு 9 மணியளவில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்ததை தொடர்ந்து குறைந்தது ஒரு சந்தேக நபரையாவது டொரண்டோ காவல்துறையினர் தேடி வருவதாக சொல்லப்படுகின்றது. சனிக்கிழமை 9 மணிக்கு மேல் லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மற்றும் ஓவச்சர் சாலை பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு விசாரணைக்கு அதிகாரிகள் அழைக்கப்பட்டனர். அங்கு துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் ஒருவர் கிடந்ததை காவல் அதிகாரிகள் கண்டிருக்கின்றார்கள். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த அந்த நபரை அவசர மருத்துவக் குழுவினர் அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. காவல்துறையினர் எத்தனை சந்தேக நபர்களை தேடுகிறார்கள் என்பது குறித்த தகவலையோ அல்லது அவர்களின் உருவ விவரங்களையோ இதுவரை வெளியிடவில்லை.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.
0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் நிகழ்ச்சியில் இணைகின்ற ஒரு நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய காலை வணக்கம் கண்ணன் கேக்கன், எப்படி இருக்கீங்க?
0: ஓ, நலம் கண்ணன், நன்றி. நீங்கள் எப்படி?
6: ஓ, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இன்றைக்கு வந்து எங்களை மகிழ்விக்கிறது நன்றி. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இன்றைக்கு வந்து ரோஜா படத்தில் பாட்டுக்கு இன்றைக்கு தான் ஏஆர் ரஹ்மான் இன்ட்ரடியூஸ் பண்ண நாள்
0: நினைக்கிறேன்.
6: அப்போ ரோஜா படத்தில் வந்து பாட்டு கேட்போம். மற்றது எங்க இன்னொரு சிஸ்டரோட வந்து அக்கா மங்களேஸ்வரி இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடுறான். அவன் இன்னொரு நண்பி சாந்தாவும் பிறந்த நாளை கொண்டாடுறோம். பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமண நாள் கொண்டாடுறாக்கள் முடிவான வாழ்த்தி கொண்டு கேட்போம் எல்லா பாட்டை. இந்த பாட்டை கேட்போம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு வைக்க.
6: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
0: நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். வளமையான தொலைபேசி இலக்கம் 416-664-6222. 8 மணி வரை நேர் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும்.
7: ருக்குமணி ருக்குமணி, அக்கம் பக்கம் எந்த சத்தம், காது ரெண்டும் கூசும் தடி, கண்டுபிடி என்ன சத்தம்.
0: நீங்கள் ஏடிஎம் பயன்படுத்துபவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஏடிஎம் பயன்படுத்துபவர்கள், உங்கள் பணம் இயந்திரத்துக்குள்ளேயே ட்ராப் செய்யப்பட்டிருக்கலாம். ஆகவே அதை பற்றி கவனமாக இருக்குமாறு இப்போது அறிவுறுத்தப்படுகின்றது. ஜோக் ரீஜனில் ஏடிஎம்களின் பயணம், பணம் வெளிவரும் பகுதிகளில் டபுள் சைடு டேப் வைத்து வாடிக்கையாளர்களின் பணத்தை சிக்க வைத்து பின்னர் திருடியதாக 2 பேர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஏடிஎம் பணம் வரவில்லையா, கேட்ட தொகையை விட குறைவாக வந்ததா, மெஷின் ப்ராப்ளம் என்று நினைத்து உடனே சென்று விட வேண்டாம் என்று சொல்லப்படுகின்றது. அது தொடர்பாக உஷாராக இருக்குமாறும் சொல்லப்படுகின்றது. ஏடிஎம்மில் பணம் வராவிட்டால் அல்லது குறைந்தால் யந்திரத்தில் ஒட்டப்பட்டிருக்கும் டேப் மூலம் பணம் சிக்கியிருக்கலாம் என்றும், உடனடியாக அங்கிருந்து நகராமல் வங்கியின் உதவி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்க வேண்டும் என்றும், யந்திரத்தில் பணம் வராவிட்டால் பணம் வெளிவரும் பகுதியை கவனமாக பாருங்கள் என்றும், அங்கேயே நின்று கொண்டு வங்கியின் அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண்ணை அழைத்து தகவல் சொல்லுமாறும், ஏமாற்று வேலை நடந்தால் உடனடியாக உள்ளூர் காவல்துறைக்கு அறிவிக்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் வாடிக்கையாளர்கள்.

என்ன சத்தம்? காது ரெண்டும் கொசுதடி கண்டுபிடி என்ன சத்தம்?

அந்த பாடல் ரோஜா திரைப்படத்தில் கண்ணன் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 7:29 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஸ்டீன் காலை நேர தமிழா தமிழா ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

0: தமிழ் எச்டியின் விடியல். வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 7:43. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழா தமிழா காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே,
2: தமிழா தமிழா
3: தமிழ் ஹெச்டியின் விடியல். Experience radio like never before. Tamil HD Radio.
4: Tamil FM.
3: Now in hybrid digital.
5: Real estate il thelivana mudivugal thagunda aalosanaiyil than thodangum Remax Community Realty AKS Realty Team Professional Agents CK Sinduran matum Guna Gunaraja Residential Commercial Properties vaanga vitka lease seiya market knowledge strategy experience udan ovvoru kattathilum ungaludan call CK Sinduran 416-220-8888 Guna Gunaraja 647-624-4165
6: பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம் புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 9054587701 4167 1 0255.
7: நுழைந்திடும் தமிழ்ச்சி சபிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி 101.3 CMR தமிழ்ச்சி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேர் இணைகின்றார். வணக்கம். வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கின்றீர்கள். அவரும் பேசுவதாக இல்லை. வணக்கம். நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை நாம் இணைத்துக் கொள்கின்றோம். இது ஒரு சின்ன தொழில்நுட்ப சரிபார்ப்பு கிடம் இருக்கின்றது. பார்த்துவிட்டு அவர்களை இணைத்துக் கொள்வோம்.

0: வணக்கம். நேரம் இப்பொழுது 7:51. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா காலை ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்டிங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 Steels Avenue West,
1: Etobicoke,
2: 416-746-2742.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நேர்களது விருப்ப பாடல்களை நாங்கள் ஒளிபரப்ப இருக்கின்றோம். சிறிய தொலைபேசி தொடர்பான தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாடல்களை தொடர்ச்சியாக நேர்களது விருப்ப பாடல்களுடன் நாங்கள் இணைந்திருக்க முடியாதுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட பின்னர் நேர்களை இணைத்துக் கொள்வோம்.

நேர்களே, தமிழ்நாடு அரசு இயக்குனர் மற்றும் நடிகர் கே பாக்கியராஜ் மற்றும் பாரதிராஜ் ஆகியோருக்கு மணிமண்டபமும் மார்பளவு சிலையும் அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். திரையுலகத்திற்கு அவர்கள் செய்த சேவையை போற்றும் வகையில் மணிமண்டபம் மற்றும் மார்பளவு சிலைகள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அவ்வாறு அறிவிக்கப்பட்ட நிலையில் பாக்கியராஜின் நிகழ்வுகள் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக பாரதி ராஜா மற்றும் பாக்கியராஜ் மணிமண்டபம் அல்ல சிலை திறப்பு குறித்து இயக்குனர் பாரதி ராஜா பாக்கியராஜ் ஆகியோரின் சாதனைகளை போற்றும் வகையில் மார்பளவு வெண்கல சிலை அமைப்பதற்கான உற்சவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. மறைந்த இரு பெரும் படைப்பாளிகளை கௌரவிக்கும் வகையில் தமிழ் திரையுலகம் ராஜகோபுரங்கள் நினைவு உற்சவம் என்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சி ஆகஸ்ட் 16 அன்று நடைபெற்றிருக்கின்றது. காலை 10 முதல் இரவு 10 வரை தொடர்ந்து 12 இந்த விழா அரங்கேறியிருக்கின்றது. பாரதி ராஜா மற்றும் கே பாக்கியராஜ் ஆகிய இருவரின் சொந்த ஊர்களில் இவர்களது மணிமண்டபங்கள் கட்டப்பட்டு அவர்களின் மார்பளவு வெண்கல சிலைகள் நிறுவப்படும் என்ற வகையில் இப்போது பாரதி ராஜாவின் மார்பளவு வெண்கல சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது.

0: வணக்கம்.
1: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கள்? நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம், யார் பேசுறீங்கள்? வணக்கம்.
2: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி. 101.3 CMR தமிழ்ச்சி.
1: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டேன், அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
4: என்ன மாநிலா சுமதி, இந்த வெட்டிங் வருகுதில்லே?
5: ஓமண்ணா அண்ணியும் வரணுண்டவர்.
4: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
5: வேற எங்க, அக்ஷர் ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்ல இருக்கு.
2: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-70.
6: நேரம் 8:11.

0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வெண்பா, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலம். வெண்பா, என்ன பாடு?
1: மன்னப்புறம்.
0: சரி, அந்த பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது கேட்ட மகளுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
1: நன்றி.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நிறுவனைகின்றார். வணக்கம். வணக்கம். மதன், வணக்கம்.
1: உங்களுக்கு அழகிய அதிகாலை வணக்கங்கள் வாசன்.
0: அதிகாலை வணக்கம் உரித்தாகட்டும், நன்றி. எப்படி நீங்கள், நிலைமை இருக்கிறீங்களா
1: மதன்?
0: ஓம் நலம், நலம், நன்றி.
1: இந்த பாட்டு கப்போம், அழகிய நதி என்ன அதில் வரும் அல்ல, அந்த பாட்டு கப்போம்.
0: நன்றி, அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு மதன்.
1: நன்றி, நன்றி வாசன், நன்றி பாடல், நன்றி.
2: நிறைந்திடும் தமிழ்ச்சி 101.3 CMR தமிழ்ச்சி.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999, 416-903-9999.

0: உங்களின் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்க நேர நிகழ்ச்சியிலே அடுத்த நேர் ஒருவர் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். பேசுங்கள்.
2: இனிய காலை வணக்கம் வாசன் ஐயா. கோதாஸ் கேட்கிறேன். நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நல்ல நலம். நன்றி.
2: விட்டு விட்டு வர்றது போலோட கும்பலுக்கு கூட லைன்.
1: உண்மைதான், உண்மைதான். ஏதோ ஒரு சின்ன
2: சின்ன கோலா இருக்கு. நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நல்ல நலம். நன்றி. என்ன பாட?
2: எனக்கு இன்னைக்கு பரமசிவன் படம் நினைக்கிறேன். அதுல இருந்து கூடு எங்கே தேடி ஜோடி கிளி ரெண்டு தடுமாறுது இங்கே அந்த பாட்டை கேப்பவை.
1: தமிழ் செல்வன், பரமசிவன் இல்ல, தமிழ் செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
2: நன்றி. வணக்கம்.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: சீமா தமிழச்சியின் தமிழ் காலை நேர தமிழா தமிழா ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

இந்தியா தமிழ் எச்டியின் விடியல். Experience radio like never before. Tamil HD Radio. Tamil FM. Now in hybrid digital.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: காசி நல்லா இருக்கீங்களா? வாசன்.
0: ஓ நிலம் காசி, நன்றி. நீங்க நிலம் தானே?
1: ஓமாம், நல்லவாழ்க்கை. திருநாள் கொண்டாடும் அனைத்து உலகம் நல்வாழ்க்கை தெரிவித்துக் கொண்டு மற்றது ஒரு இணைப்புல ஏதோ தவறு போறதுக்கு நான் இணைப்பு முதல் எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த சரியான லைன் பிஸியா இருந்தது. நீங்கள் கலைக்கிறது யாருக்கு வருது? நேர்கள் வந்துட்டு நான் தான் நல்லா வந்துருக்கணும் தெரியல. நான் நேர்கிட்டிருந்தா இணைப்பு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
0: எனக்கு
1: உங்கள் தெரியல. ஒரு நாள் ஒரு பாடல் ரெண்டு கேட்பில
0: நன்றி.
1: நன்றி
0: நன்றி நன்றி காசி. நேரம் 8:31. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இப்பொழுது இலங்கையில் புதிய பல பஸ் வண்டிகளை இறக்குமதி செய்த பின்னர் இப்போது பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் அங்கு ஏற்பட்டிருக்கின்றன. பஸ் கெமுனேனா அவதூறு பரப்ப வேண்டாம் என்று கெமுனு விஜயரத்ன சிஐடியில் இப்போது புகார் செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன சமூக ஊடகங்கள் மூலம் தனக்கு அவதூறு பரப்புவோருக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உத்தியோகபூர்வமாக புகார் அளித்திருக்கின்றார். அண்மையில் இலங்கை அரசாங்கத்தால் கொழும்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட மெட்ரோ பஸ் சேவை குறித்து கெமுனு விஜயரத்ன தெரிவித்த கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாகி வருகின்றன. பொதுமக்கள் மற்றும் நெட்டிசன்கள் பலரும் இவரை விமர்சித்து பஸ் கேமனு என பல்வேறு மீம்கள் மற்றும் நையாண்டி பதிவுகளை பகிர்ந்து வந்தனர். இந்த திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரங்கள்லாம் தனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்து இன்று 16 கொழும்பில் உள்ள சிஐடி தலைமையகத்தைச் சென்று அவர் சைபர் குற்றப்பிரிவிடம் முறைப்பாடு ஒன்றை கையளித்திருக்கின்றார் என்றும் அதன் பின்னர் சிஐடி அலுவலகத்துக்கு வெளியே கொழும்பியிருந்த ஊடகவியலாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவித்த போது கெமுனு விஜயரத்ன மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள மெட்ரோ பேருந்துகள் தொடர்பான புதிய கருத்துவத்தை 2023 நான் முன்மொழிந்திருந்தேன். ஊடகங்கள் எனக்கு தவறான கோணத்தில் சித்தரிக்கின்றன என்று தெரிவித்திருக்கின்றார். இலங்கையின் பொது போக்குவரத்து நவீனமயமாக்கல் திட்டங்கள் மற்றும் தனியார் பேருந்து உரிமையாளர்களின் நிலைப்பாடு குறித்து நாட்டில் விவாதங்கள் எழுந்துள்ள நிலையில் இந்த விவகாரம் தற்போது இலங்கையில் முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றது.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேரடைகின்றார். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் வாசன் சாரா.
0: காலை வணக்கம் சாரா.
1: எனக்கு வந்து புத்தம்புது காலை அந்த பாட்டை போடுங்க.
0: சரி, பாடல் ஒலிக்கும். நன்றி சாரா நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி. இந்த காலை வேலை ஞாயிறு காலை வந்து
0: சும்மா எனக்கு வரத்தானே வேணும்.
1: சரி, நன்றி
0: நன்றி
1: நன்றி.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: நேர்களை, இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் பழைய பகுதியில் இரகசிய பயிற்சி முகாம் ஒன்று தொடர்பான சந்தேகம் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். பழைய பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான காப்பு காட்டில் 49 ஏக்கர் நிலப்பரப்பை சுத்தம் செய்து அங்கு இரகசிய பயிற்சி முகாம் ஒன்று நடத்தப்படுவதாக சந்தேகம் எழுந்துள்ளதாக சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. அந்த ஆணைக்குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் சங்கீத் தயசேகர இது தொடர்பாக ஜனாதிபதி, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார். பழைப்பகுதியில் உள்ள குறித்த காப்பு காட்டுக்குள் எந்தவிதமான அரசு அனுமதியுமின்றி 3 மாடி கட்டடம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு வருவதாகவும் அங்கு 100 முதல் 150 பேர் வரையானவர்கள் வேலை செய்வதாகவும் வெளிப்படுத்தினார். இது ஒரு பயிற்சி முகாமாக அல்லது குண்டு தயாரிக்கும் இடமாக என்பதை குறித்து அப்பகுதி மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் கடும் சந்தேகம் எழுந்துள்ளதால் இந்த திட்டத்துக்கு பின்னால் உயர்மட்ட அரசு அதிகாரிகள் சிலர் இருப்பதாகவும் இது வெளிநாட்டு உதவியுடன் நடைபெறும் திட்டமாக இருக்கலாம் என்றும் தயசேகர மேலும் தெரிவித்திருக்கின்றார். இந்த சந்தேகம் இப்பொழுது உரிய முறையில் அரசு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது.

0: அந்த பாடல் ஒளித்து வந்த நேரம் 8:55 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்க நேரம் இது.
1: நாளை நம் நாளே தமிழா தமிழா நாடும் நம் நாடே
2: தமிழா தமிழா
3: தமிழ் எச்டியின் விடியல் Experience radio like never before. Tamil HD Radio.
4: Tamil FM.
3: Now in hybrid digital.

0: இவர்கள் இலங்கையில் இலங்கைக்கும் இந்தியா அணிக்கும் இடையிலான டெஸ்ட் போட்டி இப்போது நடைபெற்று வருகின்றது. இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தேவ்நத் படிக்கல்லின் சிறப்பான ஆட்டத்தால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 400 ரன்களுக்கு மேல் குவித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இரு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்பதற்காக கில் தலைமையிலான இந்திய அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலியில் நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் டெஸ்ட் பூவாத்தலையா வென்ற கேப்டன் கில் முதலில் போட்டி பேட்டிங் செய்வதற்காக தீர்மானித்தார். இந்திய அணிக்கு ஜெய்ஸ்வாலும் கே எல் ராகுலும் துவக்க வீரர்களாக களமிறங்கினார்கள். சிறப்பாக ஆடிய ஜெய்ஸ்வால் 32 ரன் எடுத்திருந்த போது ரன் அவுட் ஆனார். அதன் பிறகு ஜோடி சேர்ந்த ராகுல் மற்றும் படிக்கல் ஆகியோர் ரன் குவிப்பில் ஈடுபட்டார்கள். இருவரும் அரைச்சதம் அடித்த நிலையில் 77 ரன் எடுத்த ராகுல் காலில் காயம் காரணமாக மைதானத்தை விட்டு வெளியேறினார். இதனைத் தொடர்ந்து கில் களமிறங்கினார். மறுமுனையில் சிறப்பாக ஆடிய படிக்கல் தனது முதல் சர்வதேச டெஸ்ட் சதத்தை பெற்றிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்திய சுதந்திர தினத்தன்று சதமடைத்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். பெரும் எதிர்பார்க்கப்பட்ட கில் 16 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன்கள் சேர்த்திருந்தது. இந்த நிலையில் படிக்கல்லும் பேண்டும் இன்று 2வது நாள் ஆட்டத்தை துவங்கினார்கள். பேன் 39 ரன்னில் அவுட் ஆன பிறகு கே எல் ராகுல் மீண்டும் துடுப்பாடு ஆட வந்தார். சதமடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டவர் 82 ரன்னில் துவந்தா பந்தில் அவுட் ஆனார். தொடர்ந்து சிறப்பாக ஆடி வந்த படிக்கல் 167 ரன்னில் ஆட்டமிழந்தார். ஜடேஜாவும் நீண்ட நேரம் தாக்கு பிடிக்கவில்லை. தற்போது ஜுரேலும் சுராகரும் ஆடி வருகின்றார்கள். இந்திய அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 415 ஓட்டங்களை கடந்து விளையாடி வருகின்றது.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 6700 2222 J.CA. இன்றைய நிலையில் இந்திய அணி 460 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருக்கின்றது. தனது முதலாவது இன்னிங்ஸில் இன்றைய நிலையில் முதலாவது டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்திருக்கின்றது. 460 ஓட்டங்கள், 9 விக்கெட் இழப்புக்கு நாளைய தினம் 3வது ஆட்டம் இடம்பெற இருக்கின்றது. இதுவரை போட்டியிலே இந்திய அணியின் சார்பில் 167 ஓட்டங்களை படிக்கல் பெற்றுக் கொடுத்திருந்தார். அதேபோல் இலங்கை அணியின் சார்பில் பந்துவீச்சில் 4 விக்கெட்டுகளை பிரபாத் ஜெயசூரிய அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார். நுவந்த 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார்.
2: மணித்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News.
0: இந்தியாவில் தனியார் நிறுவனங்களை அணுமின் உற்பத்தியில் ஈடுபட அனுமதிக்கும் 2025 ஆண்டின் சாந்தி சட்டத்துக்கான வரைவு விதிமுறைகளை அணுசக்தித்துறை வெளியிட்டிருக்கின்றது. அணுமின் நிலையங்களை இயக்க நிறுவனங்கள் அணுசக்தி விபத்துகளுக்கான காப்பீடு அல்லது நிதி பாதுகாப்பு வைத்திருக்க வேண்டும் என விதிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வடிவமைப்பிலான அணு உலைகளுக்கு அந்த நாட்டின் ஒழுங்குமுறை அமைப்பின் அங்கீகாரமும் தேவைப்படும். இந்த வரைவு தொடர்பான பொதுமக்கள் மற்றும் அமைப்புகளின் கருத்துக்கள் செப்டம்பர் 4 இரவு 8 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தமிழக டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட 11 வகை மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை ஒரே நாளில் நீக்கப்பட்டிருக்கின்றது. பூந்தவள்ளியில் உள்ள தனியார் மதுபான ஆலையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் சில மதுபானங்களில் செயற்கை சுவையூட்டிகள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் உணவு பாதுகாப்பு மற்றும் திறக்கட்டுப்பாட்டு அமைப்பின் பரிந்துரையைத் தொடர்ந்து மறுநாளே அந்த 11 மதுபானங்களுக்கான விற்பனை தடையை டாஸ்மாக் நிர்வாகம் நீக்கியுள்ளது. சென்னையில் இன்று மாலை விதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை தலைமையில் விதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை தலைமையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெறுகிறது. எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டரங்கம் அருகே நடைபெறும் இந்த பேரணியில் அண்ணாமலை உரையாற்ற உள்ளார். நடிகர் விவேக்கின் மனைவி அருள்செல்வி உள்ளிட்ட பலரும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவுடன் கனடா மேற்கொண்டு வரும் வர்த்தக பேச்சுவார்த்தையில் வாகன உற்பத்தி தொழில்துறைக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்காவிட்டால் மோசமான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதை விட ஒப்பந்தமே இல்லாமல் இருப்பது நல்லது என பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார். வாகன தொழில்துறையில் கனடா அமெரிக்கா இடையிலான தடையற்ற வர்த்தகம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த கருத்து வெளியாகியுள்ள நிலையில் ஸ்டெல்லாண்டிஸ் நிறுவனத்தின் பிராம்டன் அசம்பிளி பிளான்ட்டை மூடுவது அல்லது விற்பது குறித்து தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தொழிற்சங்கமான யூனிஃபோர் தெரிவித்துள்ளது. பிராம்டன் ஆலையில் தயாரிக்க திட்டமிடப்பட்டிருந்த அடுத்த தலைமுறை ஜீப் கம்பாஸ் வாகன உற்பத்தியை அமெரிக்காவுக்கு மாற்றி ஆலையை காலவரையின்றி செயற்பாட்டிலிருந்து நிறுத்தும் நடவடிக்கையை நிறுவனம் எடுத்துள்ளதாக யூனிஃபோர் கூறியுள்ளது. இதனால் பிராம்டனில் உள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் நகரின் வாகன தொழில்துறையின் எதிர்காலம் குறித்து கவலை அதிகரித்துள்ளது. கனடா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா ஆகிய கடுமையான காட்டுத்தீயை எதிர்கொண்டு வரும் நிலையில் கனடாவின் புகழ்பெற்ற சூப்பர் ஸ்கூப்பர் நீர் விசிறும் விமானங்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. கல்கரியைச் சேர்ந்த ஹவிலாண்ட் கனடா முன்பு பொம்பார்டியர் தயாரித்து வந்த கனேடியன் ஓட்ட பொம்பர் திட்டத்தை மீண்டும் தொடங்கியுள்ளது. பொம்பார்டியர் நிறுவனம் உற்பத்தி 2015 நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது புதிய தலைமுறை DHC-515 தீயணைப்பு விமானங்கள் தயாராகி வருகின்றன. இந்த விமானங்கள் கனடா முழுவதும் இருந்து புறப்படும் உதிரி பாகங்களை கொண்டு பெரும்பாலும் கல்கரியில் பொருத்தப்படுகின்றன. 2022 மீண்டும் தொடங்கப்பட்ட உற்பத்தி திட்டத்தில் முதல் 2 விமானங்கள் தற்போது தயாராகி வருகின்றன. அவை திட்டமிட்டபடி 2028 தொடக்கத்தில் வாடிக்கையாளர்களிடம் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காட்டுத்தீ சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கனடா அரசாங்கமே இந்த விமானங்களை அதிக எண்ணிக்கையில் கொள்முதல் செய்து உற்பத்தியை வேகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். ஜூன் மாதம் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பின்னர் பதிவான மிக மோசமான தாக்குதலாக இந்த தாக்குதல் கருதப்படுவதாக சொல்லப்படுகின்றது. ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதல் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் மூவர் காயமடைந்ததாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 7 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் இடிபாடுகளில் இருந்து 21 பாலஸ்தீனியர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 40 பேரின் உடல்களை தேடும் பணிகள் தொடர்கின்றன. இதனிடையே கோர்முஸ் நீரிணைக்கான கப்பல் போக்குவரத்து வழித்தட வரைபடம் தொடர்பாக ஓமானுடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இறுதி விவரங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஜிம்பாபேயின் ஹரிபா ஏரியில் அதிக பயணிகளுடன் சென்ற படகு கவிழ்ந்ததில் 18 குழந்தைகள் உட்பட குறைந்தது 72 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை ஏற்பட்ட விபத்து பின்னர் மேலும் 26 உடல்கள் மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து உயிரிழப்பு எண்ணிக்கை 72 உயர்ந்துள்ளது. படகில் அனுமதிக்கப்பட்ட 90 பேரை விட அதிகமாக 153 பேர் பயணம் செய்திருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. மீட்பு பணிகளில் இதுவரை 77 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் பலர் காணாமல் போயிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஐரோப்பாவில் வரலாறு காணாத வெப்பம் நிலவி வரும் நிலையில் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் பல காட்டுத்தீ பரவல்களை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். பிரான்சின் தென்மேற்கு லாண்டேஸ் பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக 500 மேற்பட்டோர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரான்ஸ் இதுவரை இல்லாத அளவுக்கு வறட்சியை எதிர்கொள்வதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் கடந்த மாதம் பெர்டோ அருகே ஏற்பட்ட காட்டுத்தீயால் 250,000 பேர் வரை வெளியேற்றப்பட்டவை குறிப்பிடத்தக்கது.
2: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: வானம் காணப்படும். 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ், இரவு பொழுது வெப்பநிலை 19 பாகை செல்சியஸாக நிலவி இருக்கின்றது. நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் தமிழா தமிழா காலை ஒலிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே.
2: தமிழா தமிழா
3: தமிழ் எச்டியின் விடியல்.

0: இருக்கிற பாடல் ஒளித்தோ இந்த நேரம் 9:12.
1: Veggies fresher, price bester, delivery faster. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery
2: 9699 Jane Street, Maple
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
0: நிகழ்ச்சியை மார்த்தாமலை ஸ்ரீயுடன் இணைந்திருக்க நேரம் இது. இன்றைய நாளில் பல்வேறு விதமான தகவல்கள் மற்றும் பாடல்களுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இந்தியாவின் தேசிய பறவையாக மயில் கருதப்படுகின்றது. பிரதமர் நரேந்திர மோடி விலங்குகள் மீது அக்கறை செலுத்தி விலங்குகளுக்கு உணவு கொடுக்கின்ற படங்கள் பல இப்போது வைரலாகி வருகின்றன. குறிப்பாக மயில் மற்றும் பசுக்களுக்கு அவர் உணவு கொடுத்து அவற்றை வளர்த்து வருகின்ற படங்கள், புகைப்படங்கள் பல இப்பொழுது இடம்பெற்ற இந்தியாவின் சுதந்திர தின நிகழ்வதனை தொடர்ந்து பரவலாக இப்போது வைரலாகி வருகின்றன.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
3: உலகில் மிக புராதன நாடுகள் பற்றி பல தகவல்கள் அவ்வப்போது நாங்கள் தெரிவித்து வருகிறோம். இந்த வகையில் உலகத்திலேயே மிக பழமையான நாடு என்ற பெருமை எல்லா நாடுகளையும் விட இன்று ஏறத்தாழ 193 நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் பதிவு செய்யப்பட்ட நாடுகளாக இருக்கின்றன. என்றாலும் 250 மேற்பட்ட நாடுகள் உலகத்தில் காணப்படுகின்றன. அப்படி இருக்கின்ற நாடுகளில் 193 நாடுகள் ஐநா சபையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அதே வேளை பல நாடுகளது வரலாறுகள் மற்றும் அவற்றின் நாகரிகங்கள் வியப்பை ஏற்படுத்தக்கூடியவை. உலகத்திலேயே மிக பழமையான நாடு என்ற பெருமை அதிகளவு எகிப்து நாட்டுக்கு இருக்கின்றது. எகிப்து நாடுதான் மிக பழமையான நாடு என்று சொல்லப்படுகின்றது. நைல் நதியின் கரையோரத்தில், நைல் நதி நாகரிகத்தில் உருவான நாடு எகிப்திய தேசம். இந்த எகிப்திய தேசம் நைலின் கழிமுகத்தில் மிகப்பெரிய, ஆப்பிரிக்க கண்டத்தில் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாக அமைந்து காணப்படுகின்றது. இது மிக பழமையான நாடாக கருதப்படுகின்றது. அதேபோல் இரண்டாவது மிக பழமையான நாடு என்ற பெருமை இந்திய தேசத்துக்கு இருக்கின்றது. அதுவும் இந்து நதி நாகரிக காலத்தில் உருவாகி இன்று வரை மிகப்பெரிய நாடாக வளர்ச்சி பெற்றிருக்கின்றது இந்தியா. அதேபோல் மூன்றாவது மிக பழமையான நாடு என்ற பெருமையை சீனா பெறுகிறது. சீனாவும் உலகத்தில் மிகப்பெரிய நீண்ட நாகரிக வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய நாடாக விளங்குகின்றது. சீனாவில் இருக்கக்கூடிய குவாங்கோ நாகரிக வளர்ச்சி அதன் பழமைக்கு சான்றாக விளங்குகின்றது. அதேபோல் ஜோர்ஜியா என்ற நாடும் உலகத்தில் காணப்படுகின்ற மிக பழமையான நாடுகளில் ஒன்றாக விளங்குகின்றது. காக்கசஸ் மலைப்பகுதியை அடுத்து அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜோர்ஜியா நாடு ஆரம்ப காலங்களில், அண்மை காலத்தில் சோவியத் ஒன்றியத்துடன் இணைந்திருந்து பின்னர் 90களின் பின்னர் அது தனி நாடாக பிரிந்து சென்றது. அதுவும் மிக பழமையான சான்றுகளை, வரலாறுகளை கொண்டிருக்கக்கூடியது. ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்ற மற்றொரு நாடும் மிக பழமையான நாடுகளில் 5 இடத்தை உலகத்தில் பிடித்திருக்கின்றது, எதியோப்பியா. எதியோப்பியா என்ற நாடு மிகவும் பழமை வாய்ந்த நாடுகளில் ஒன்றாக ஆப்பிரிக்காவில் விளங்குகின்ற அதேவேளை எகிப்தை போல இந்த எதியோப்பிய நாடும் நைல் நதியின் செல்வாக்கை பெற்றிருக்கின்ற அந்த வரலாற்றை நாங்கள் பல தடவைகளில் பார்த்திருக்கின்றோம். அதேபோல் கிரேக்கம் ஒரு மிகப்பெரிய நாகரிகத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு. கிரேக்க நாகரிகம் என்பது உலகத்துக்கு மிகப்பெரிய மேலைத்தைய நாகரிகத்தின் ஒரு அடிநாதமாக, ஆதாரமாக விளங்கக்கூடியது. பல்வேறு விதமான தத்துவங்கள், விஞ்ஞானங்கள், இலக்கியங்கள், ஏன் அரசியல்கள் கூட உருவான ஒரு நாடு என்ற பெருமை கிரேக்கத்திற்கு இருக்கின்றது. அந்த வகையில் உலகத்தின் நவீன பல தோட்டங்களுக்கு அடிப்படையாக அமைந்த கிரேக்கமும் உலகத்தில் மிக பழமையான நாடுகளின் பட்டியலில் 6 இடத்தில் இருக்கின்றது. 7 இடத்தில் ஈரான் இருக்கின்றது. இந்த ஈரான் என்ற நாடு ஆரம்ப காலங்களில் பேர்சியா என்று அழைக்கப்பட்டது. பேர்சியா என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஈரானும் மிக பாரம்பரிய நீண்டகால வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றாகும். ஜப்பானும் ஒரு பாரம்பரிய மன்னராட்சி பரம்பரை கொண்டிருக்கக்கூடிய நாடு, மிக நீண்ட காலமாக தனது நாகரிகத்தை வளர்த்து வந்த நாடு என்ற வகையில் உலகத்தில் மிக பழமையான நாடுகளில் 8 இடத்தை வகிக்கின்றது. 9 இடத்தை ஆர்மீனியா பெறுகின்றது. ஆர்மீனியா என்பதும் சோவியத் ஒன்றியத்திலிருந்து பிரிந்து சென்ற நாடுகளில் ஒன்று. இதுவும் ஆர்மீனிய தேசத்தை போல் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக பல நூற்றாண்டுகளாக விளங்கி வருகின்ற நாடு. அதேபோல் பத்தாவது இடத்தில் இருப்பது சான் மரினோ என்ற நாடு. ஒரு மிகச்சிறிய நிலத்தால் சூழப்பட்ட நாடாக இத்தாலியில் காணப்படுகிறது இந்த சான் மரினோ தீவுகள், சான் மரினோ நாடு என்ற வகையில். இந்த சான் மரினோவும் மிக பழமையான நாடுகளில் பத்தாம் இடத்தை பிடித்திருக்கின்றது. உலகத்தில் மிக பழமையான நாடு என்ற பெருமையை பல நாடுகள் பெற்றிருக்கின்ற அதே வேளை, எகிப்து, இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் முதல் மூன்று இடங்களை பிடித்திருக்கின்றன.
2: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
2: தமிழா தமிழா தமிழ் HD-யின் விடியல்.

இந்தோனேஷியாவின் கிழக்கு பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்ட செய்தியை எங்களது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளில் நாங்கள் தந்திருந்தோம். இந்தோனேஷியாவின் கிழக்கு பிராந்தியத்தில் இடம்பெற்ற சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக இதுவரை குறைந்தது 51 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 5000 பேர் வரை இடம்பெயர்ந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. கிழக்கு நூசா தென்காரா மாகாணத்தில் உள்ள புளோரஸ் தீவில் சனிக்கிழமை அதிகாலை 7.7 மெக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுமார் 341 தொடர் அதிர்வுகள் பதிவாகியுள்ளதால் மக்கள் வீடுகளுக்கு செல்ல அச்சமடைந்து தற்காலிக கூடாரங்களில் திறந்த வெளிகளில் தங்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த இயற்கை அனர்த்தத்தினால் 1300 மேற்பட்ட வீடுகள் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் நிலச்சரிவு காரணமாக பல முக்கிய வீதிகளும் தடைப்பட்டிருக்கின்றன. இதனால் பாதிக்கப்பட்ட தொலைதூர பகுதிகளுக்கு மீட்புக் குழுவினர் செல்வதில் பெரும் சிரமங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது 36 பேர் வரை தீவிர காயங்களுக்கு 77 பேர் இலேசான காயங்களுக்கும் உள்ளாகி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஹெலிகாப்டர்கள் மற்றும் படகுகள் மூலம் அவசர உதவிப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் நிலைமையை கட்டுப்படுத்தவும் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்தவும் சுமார் 3500 இராணுவ மற்றும் போலீஸ் பயனாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை டொரண்டோ பகுதியில் ஸ்காப்ரோ பகுதியில் இன்று அதிகாலை ஒரு தீ விபத்து தொடர்பான செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. அடுத்த பாடலை தொடர்ந்து அந்த தீ விபத்து தொடர்பான செய்தியை நாங்கள் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம்.

0: இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை டொரண்டோ நகர மையத்தில் உள்ள ஒரு வணிக கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ மூன்று அலாரம் தீ விபத்து காரணமாக ஜாங் தெருவின் ஒரு பகுதி மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. காலை 6 மணிக்கு சற்று பிறகு ஜாங் மற்றும் எல்ம் தெருக்கள் சந்திக்கும் பகுதிக்கு தங்களுக்கு அழைப்பு வந்ததாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. 359 ஜாங் தெருவில் உள்ள கட்டிடத்தின் கூரையில் ஏற்பட்ட தீயை அணைக்க தங்கள் குழுவினர் விரைந்ததாகவும் அங்கு சென்றபோது அடர்த்தியான கருப்பு புகையை கண்டதாகவும் டொரண்டோ தீயணைப்பு சேவைகள் தெரிவித்தது. இந்த முகவரியில் வயது வந்தோருக்கான பொழுதுபோக்கு கிளப்பான ஜான்சிபார் டேவன் அமைந்திருப்பதாகவும் கட்டிடத்தின் சில பகுதிகள் தற்போது சேதமடைந்துள்ளதாக கருதப்படுவதால் குழுவினர் தீவிரமாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என TFS சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்திருக்கின்றது. தீ விபத்தின் விளைவாக கூரை உறுதியற்றதாகிவிட்டதாகவும் இதனால் உள்ளிருந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தங்கள் குழுவினருக்கு அது பாதுகாப்பற்றதாகிவிட்டதாகவும் தீயணைப்பு சேவைகள் தெரிவிக்கின்றது. தற்போது காயங்கள் குறித்த விவரங்கள் எதுவும் தெரியவில்லை என்று காவல்துறை கூறியிருக்கின்றது.
1: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.

0: நேர்களே, போலந்து நாடு ஐரோப்பாவில் அமைந்திருக்கிறது. கிழக்கு ஐரோப்பிய நாடு, வார்சோதன் தலைநகரம் என்பதெல்லாம் தெரியும். போலந்து ஒரு ஆரம்ப காலத்தில் ரஷ்யாவுடன் இணைந்திருந்த நாடு. அந்த போலந்து நாட்டில் யாத்ரீகர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று கங்கேரியின் நெடுஞ்சாலையிலிருந்து விலகி பள்ளத்தில் விழுந்தது. 12 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், மேலும் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள். போலந்தும் கங்கேரியும் அருகருகே இருக்கக்கூடிய நாடுகள். புடாபெஸ்ட் கங்கேரியின் தலைநகரம். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1 மணி அளவில், கங்கேரியின் என்றால் சனிக்கிழமை இரவு 1 மணி, கங்கேரியின் தலைநகர் புடாபெஸ்டை வடகிழக்கு நகரமான நைரேகி சாவுடன் இணைக்கும் M3 நெடுஞ்சாலையிலிருந்து விலகிச் சென்ற பேருந்து கவிழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வாகனத்தை ஓட்டிக்கொண்டிருந்த போது ஓட்டுநர் தூங்கி இருக்கலாம் என்று அதிகாரிகள் கருதுகின்றனர். அவர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார். பேருந்தில் இருந்த 57 பயணிகள் மற்றும் 2 ஓட்டுநர்களில் 35 பேர் இதுவரை தீயணைப்பு வீரர்களால் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். முழு வாகனத்தையும் தூக்குவதற்கான கிரேன் வருவதற்கு முன்னதாகவே பேருந்தின் அடியில் சிக்கியிருந்தவர்களை வெளியே எடுப்பதற்காக 24 டன் எடையுள்ள அந்த பேருந்தின் பிற்பக்க அச்சை உயர்த்தி முயற்சியில் அவசரகால மீட்புக் குழுவினர் ஈடுபட்டதாக கங்கேரிய செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஒருவருக்கு பலத்த காயங்களுடன் 9 பேருக்கும், லேசான காயங்களுடன் 37 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக ஹங்கேரியின் அவசர மருத்துவ சேவை அறிவித்திருக்கின்றது. இந்த போலந்து நாட்டு யாத்ரீகர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஹங்கேரியின் நெடுஞ்சாலையில் பள்ளத்தில் விழுந்ததில் 12 பேர் உயிரிழந்த செய்தி இப்பொழுது ஐரோப்பா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. அதேவேளை இன்றைய நாளில் ஹவாய் தீவுகளில் லாலா எனும் முதல்நிலை சூறாவளி ஹவாய் தீவு கூட்டன் ஐக்கிய அமெரிக்காவின் 50வது மாநிலமாக விளங்குகின்ற ஹவாய் தீவு கூட்டத்தின் பிக் ஐலண்ட் பகுதிக்கு அருகே கடந்து சென்ற நிலையில் அங்கு கடும் காட்டு மற்றும் கனமழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. சில வீடுகளை அடித்து சென்றிருக்கக்கூடும் என்ற அச்சம் ஏற்படுகின்றது. சூறாவளி ஹவாயின் தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து வருவதால் 1000 இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நிலச்சரிவுகள் உள்ளிட்ட உயிருக்கு ஆபத்தான சூழல்களை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு அதிகாரிகள் பொதுமக்களை எச்சரித்திருக்கின்றார்கள். சனிக்கிழமையன்று சூறாவளி நிலையை அடைந்த லாலா அதிகபட்சமாக மணிக்கு 147 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றை வீசியது. இது சில இடங்களில் 82 சென்டிமீட்டர் வரை மழையை கொட்டியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது.
1: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. 1 மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்திற்கு 3,000 முதல் 5,000 miles, வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.

0: என்னது, நம்மளுக்கு எப்பவுமே லோக்கல் கார் தாமா?
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற
3: சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

நேர்களே, இப்பொழுது போலந்தில் ஐரோப்பாவின் மிகப்பெரிய சிலை ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஐரோப்பாவின் மிக உயரமான சிலை என நம்பப்படும் கன்னி மரியாவின் சிலை போலந்தின் ஒரு சிறிய கிராமத்தில் முறைப்படி திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. 55.6 மீட்டர் 182 அடி உயரமுள்ள இந்த கான்கிரீட் சிலை ரியோடி ஜெனிரோவில் மிகவும் முக்கியமாக அமைக்கப்பட்டிருந்தாலும் சிறியதான கிறிஸ்து மீட்பர் நினைவு சின்னத்தை விட ஏறக்குறைய 2 இரட்டை அடுக்கு பேருந்துகள் நீளமானது. இருப்பினும் பிலிப்பைன்ஸில் நிறுவப்பட்ட 98 மீட்டர் உயரமுள்ள கன்னி மரியாவின் சிலையுடன் ஒப்பிடும்போது இது மிகவும் சிறியது. கொனோடோபி கிராமப்புறத்தில் உள்ள இந்த திருச்சபை சிற்பம் புனித கன்னி மரியாவின் விண்ணேற்ற பெருவிழாவுடன் ஒத்துப்போகும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சனிக்கிழமை அன்று ஒரு உள்ளூர் ஆயரால் ஒரு விழாவில் புனிதமாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகின்றது. இது போலந்து, ஐரோப்பிய கிழக்கு ஐரோப்பிய நாடான போலந்தில் ஐரோப்பாவின் மிக உயரமான சிலை திறந்து வைக்கப்பட்ட செய்திகளுடன் தொடர்புடையது.

0: மல்லிப்பூ தலையில சுடுகாட்டுக்கு வழியில உங்க பேச்சு ஒண்ணு குறையில. கடவுளே ரமேசே, கடவுளே சுரேசே, கடவுளே தமாசே,
1: கழுத்தை நெரிக்கிறான் கடவுளே.
0: கடவுளே எஸ்யூஸ் மீ, கடவுளே ஹெல்ப் மீ, கடவுளே கடவுளே.
2: ஹலோ, கடவுளே லைன்ல தானே இருக்கீங்க?
0: அருவா மலையில குருமாவா, பர்மா தேக்கல சர்மாவா,
1: குடியாரம் பீச்சு விடிச்சாலே பூச்சி, குடிக்காத குடிமக்கள் கதை என்ன ஆச்சு?

0: தமிழ் எச்டியின் விடியல். இருபத்தி நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: Experience radio like never before. Tamil HD Radio.
2: Tamil FM.
1: Now in hybrid digital.
3: நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டின் காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்க நேரம் என்ற வேளையிலே, இப்பொழுது இந்தியாவில் நேற்றைய தினம் நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழாவின் போது வந்தே மாதரம் தேசிய பாடலை பாதியிலேயே நிறுத்தச் சொன்னதாக கூறப்படும் விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடுமையாக விமர்சித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. டெல்லியிலுள்ள கட்சி தலைமையகத்தில் காங்கிரஸ் தலைமை தேசிய பாடலுக்கு மிகுந்த அவமரியாதையை வெளிப்படுத்தியதாக குற்றம் சாட்டிய அமித்ஷா, எதிர்க்கட்சியான காங்கிரஸ் இதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பாடல் ஒழித்துக் கொண்டிருந்த போது காங்கிரஸ் தலைவர் சோனியாஜி அக்கட்சியின் தலைவரை அதை நிறுத்தச் சொன்னார். இது நடந்ததை நாம் அனைவரையும் தொலைக்காட்சியில் பார்த்தோம் என்று அமித்ஷா கூறினார். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடாமல் பாதியிலேயே விட்டுவிடுவதை யாராவது எப்படி நினைத்து கூட பார்க்க முடியும்? காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெட்கப்பட வேண்டும் என்று ராஜஸ்தானின் சித்தோர்கரில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் பேசிய போது குறிப்பிட்டிருக்கின்றார். வாக்கு வங்கி அரசியலை காங்கிரஸ் சார்ந்திருப்பதாலேயே தேசிய பாடலுடன் தொடர்புடைய தியாகங்களை அந்த கட்சி மறந்துவிட்டதாக அவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். ஆயிரக்கணக்கான மக்கள் தூக்கு கைத்தை முத்தமிட்டனர், துப்பாக்கிச்சூடு மற்றும் தடியடிகளை எதிர்கொண்டனர், மேலும் பல ஆண்டுகள் சிறைவாசத்தை அனுபவித்தனர். அவர்களுக்கு சிறிதளவாவது வெக்கம் இருந்திருந்தால் அவர்கள் கைகூப்பி பக்கிங்ஹாம் பாபுவிடமும் நாட்டு மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். சோனியாஜி, மக்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள், இந்த நாட்டு மக்கள் இதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று அமித்ஷா கூறியிருக்கின்றார். ஆனால் இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் மறுத்தது. கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கு நாட்கா

தேவைப்பட்ட தாலேயே சோனியா காந்தி சைகை செய்தார் என்று அந்த கட்சி விளக்கம் அளித்தது. இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் உதத்ராஜ், மக்களின் கவனத்தை திசை திருப்ப ஆளும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு போலியான சர்ச்சையை உருவாக்குவதாக குற்றம் சாட்டியிருக்கின்றது. இது முழுக்க முழுக்க போய் சோனியா காந்தி அப்படி செய்யவில்லை, அவர் எங்கள் காங்கிரஸ் தலைவரின் உடல்நிலை சரியில்லை, அவரால் நீண்ட நேரம் நிற்க முடியாது, எனவே வந்தே மாதரம் பாடலை நிறுத்துவதற்காக அல்ல, மாறாக நிகழ்ச்சியை நிர்வகிப்பது தொடர்பாகவே சோனியா காந்தி சைகை செய்தார் என்று கூறினார். தேசிய சின்னங்கள் விவகாரத்தில் பாரதிய ஜனதாவின் கொள்கை வழிகாட்டியான ராஷ்டிரிய சுயம் சேவாக் சங்கத்தின் RSS வரலாற்று பின்னணியும் அவர் கேள்விக்குள்ளாக்கினார். RSS 52 ஆண்டுகளாக தேசிய கொடியை ஏற்றவில்லை, அதற்காக அமித்ஷா எப்போது மன்னிப்பு கேட்டார். அவர்கள் தேசிய கொடியை ஏற்கவில்லை, அது காவி நிறத்தில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதற்காக அவர்கள் எப்போது மன்னிப்பு கேட்பார்கள் என்று ராஜ் மறுகேள்வி கேட்டிருக்கின்றார். முக்கியமான பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே வந்தே மாதரம் விவகாரத்தை பாரதிய ஜனதா தேவையற்ற சர்ச்சையாக மாற்ற முயல்வதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். சித்தூர்கரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடும் சர்வதேச அழுத்தங்களுக்கு மத்தியில் போக்ரான் அணுசக்தி சோதனைகள் நடத்த துணிச்சலான முடிவை எடுத்ததாகவும், தேசிய நெடுஞ்சாலைகள் மூலம் கிராமப்புற சாலை இணைப்பை மேம்படுத்த பெரும் முயற்சிகளை மேற்கொண்டதற்காகவும் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயை சா பாராட்டினார். பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக தனி அமைச்சகத்தை உருவாக்கிய பெருமையும் வாஜ்பாயை சாரும் என்று குறிப்பிட்ட அவர், பிரதமர் நரேந்திர மோடி அந்த தொலைநோக்கு பார்வையை தொடர்ந்து முன்னெடுத்து சென்றுள்ளதாகவும் கூறியிருக்கின்றார். மத்திய உள்துறை அமைச்சரின் தலைமையின் கீழ் நாட்டின் எல்லைகள் மிகவும் பாதுகாப்பானதாக மாறியுள்ளதாகவும், மாவோயிஸ்டுகள் ஒழிக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்யால் சர்மா தெரிவித்திருக்கின்றார்.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-465-4661-416-475-4761-4765-4661.
3: நேரம் இப்பொழுது 10:10. நேர்களை இப்பொழுது உலகத்தில் பல்வேறு விதமான முறைகளை மாற்றுகின்ற பல அதிரடி நடவடிக்கைகள் அந்த நாடுகளால் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக சமூக வலைத்தளங்களை 16 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் பார்ப்பது தொடர்பில் உலகத்தில் பல சர்ச்சைகள் எழுந்து பல நாடுகளும் அதை தடை செய்து இப்போது உலகத்தில் பல நாடுகளும் தொடர்ச்சியாக அவற்றை தடை செய்கின்ற முறைகள் உருவாகி இருக்கின்றன. ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இதில் முன்னோடியாக விளங்குகின்றன. என்ற வகையில் இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் புதிய துப்பாக்கி மீட்பு திட்டத்தை அந்த நாட்டின் பிரதமர் அதிரடியாக அறிவிப்பு செய்திருக்கின்றார். சிட்னியின் பொண்டி கடற்கரையில் கடந்த ஆண்டு இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து நாட்டின் துப்பாக்கி கட்டுப்பாடுகளை கடுமையாக்கும் வகையில் புதிய துப்பாக்கி மீட்பு திட்டம் எதிர்வரும் நவம்பர் மாதம் முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் அறிவித்திருக்கின்றார். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் நவம்பர் 2 முதல் ஆரம்பமாக உள்ள இந்த திட்டத்தின் கீழ் ஒப்படைக்கப்படும் ஒவ்வொரு துப்பாக்கிக்கும் 1,000 ஆஸ்திரேலிய டாலர்கள் வரை இழப்பீடாக வழங்கப்பட உள்ளது. துப்பாக்கிகளை திரும்பப் பெறுவதுடன் துப்பாக்கி உரிமங்களுக்கான பரிசீலனைகளை வலுப்படுத்தவும் வெறுப்பு பேச்சுகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. கடந்த 2025 டிசம்பர் 14 பொண்டி கடற்கரையில் இடம்பெற்ற தாக்குதலில் 15 உயிரிழந்திருந்தார்கள். இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட சக்தி வாய்ந்த துப்பாக்கிகள் சட்டப்பூர்வமாக பெறப்பட்டவை என்பது தெரிய வந்ததை அடுத்து மாநிலத்தில் ஒருவர் அதிகபட்சமாக 4 துப்பாக்கிகளை மட்டுமே வைத்திருக்க முடியும் என்ற புதிய சட்ட கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டன. தற்போது ஆஸ்திரேலியாவில் சுமார் 4.1 மில்லியனுக்கும் அதிகமான துப்பாக்கிகள் பயன்பாட்டில் உள்ளதாக அரசாங்க புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. என்ற வகையில் 1996 போர்ட் ஆர்தர் பகுதியில் 35 கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் மேற்கொள்ளப்படும் மிகப்பெரிய துப்பாக்கி கட்டுப்பாடு நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான ஆஸ்திரேலியா மேற்கொள்ளுகின்ற துப்பாக்கி கட்டுப்பாடுகள் போல உலகத்தில் ஏனைய நாடுகளும் தனிநபர்கள் பயன்படுத்துகின்ற துப்பாக்கிகள் தொடர்பில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் இப்பொழுது சமூக ஆர்வலர்களால் முன்வைக்கப்படுகின்றது. குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், கனடா போன்ற நாடுகளில் இவ்வாறான துப்பாக்கி பயன்பாடுகளை கடுமையாக கட்டுப்படுத்த வேண்டிய இக்கட்டுக்கு நாடுகள் தள்ளப்படுகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை.

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி. 101.3 CMR தமிழ்ச்சி.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: Everything okay? No problem. And did you know?
3: Bar kalamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage kudai vangikku maatavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155.
4: செல்வம் சரி சரி.
7: நேரம் 10:18 நேர்களை. இன்றைய தினம் இந்திய சுதந்திர தின விழா. கனடாவில் விமர்சையாக பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்படுகின்றது. 2026 இந்திய தின விழாவாக ஞாயிற்றுக்கிழமை அன்று டொரண்டோவின் நகரமய வீதிகள் வண்ணமயமான காட்சிகள், இசை மற்றும் கலாச்சார கொண்டாட்டங்களால் நிரம்பி வழியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விழா 1947 August 15 ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து இந்தியா பெற்ற சுதந்திரத்தை கொண்டாடும் ஒரு விழாவாக பார்க்கப்படுகின்றது. பனோரமா இந்தியா குழுமத்தால் நடத்தப்பட்டு இந்திய துணை தூதரகத்தின் ஆதரவுடன் நடைபெறும் டொரண்டோவின் இந்த நிகழ்வில் நொதான் பிலிப்ஸ் சதுக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான அணிவகு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன. இந்த நிகழ்வு மற்றும் அணிவகுப்பில் அனைத்து வயதினரும் கலந்து கொள்ளலாம். மேலும் பங்கேற்பது இலவசம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.

0: நேரம் 10:25 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியுடன் இணைந்திருந்தீர்கள். இன்று காலை 6 மணி தொடக்கம் 10:30 வரை பல்வேறு விதமான பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தீர்கள். கேட்டு ரசித்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். காற்றலை வழியே இணைந்திருந்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இப்பொழுது ஒரு சிறிய தகவலுடன் விடைபெற இருக்கின்றோம். இன்றைய நாளிலே குறிகட்டுவான் 16ஆம் தேதி மாலை குறுகட்டிவானிலிருந்து டெல்ஃப் தீவுக்கு சென்று கொண்டிருந்த படகொன்று விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து காணாமல் போயிருப்பதாக இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிகட்டுவான் படகுத்துறையிலிருந்து டெல்ஃப் தீவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அந்த படகில் பயணித்த 8 பேரில் இருவர் படகை செலுத்துபவர்கள் என்று கூறப்படுகின்றது. மோசமான வானிலை காரணமாக இப்பகுதியில் கடல் கொந்தளிப்பாக இருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றன. காணாமல் போன படகையும் அதில் பயணித்த 8 பேரையும் கண்டறியும் நடவடிக்கைகள் இலங்கை கடற்படை ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த தகவலுடன் நான் விடைபெறும் நேரம். வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி. வணக்கம் நேர்களே.
1: படகு படகு ஆசை படகு படகு படகு ஆசை படகு போவோமா பொன்னுலகம். படகு படகு ஆசை படகு படகு படகு

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financeல் demo வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-6-7-2
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30. காண தவறாதீர்கள் உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-27.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
6: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். August 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருரன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
9: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
8: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
9: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். கரிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300 புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
7: பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 செப்டம்பர் 5 வரை. August 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சத் திருவிழா, September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர்.
8: 9 5 4 1 6 4 7 1 0 2 5 5.
9: குரல் கேட்போம். அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம், ஓய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638
4: அல்லது கால் தர்ஷன் 416-897-0919.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
4: 416-897-0919.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD.
2: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222
5: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
2: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஜி இப்படுங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikkira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute le closing jeda Pradesh chellathukku thanks.
4: Chellam illa da Selvam.
3: Sari sari.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677 vkrh.com.

தேடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 Info @CanadianTamilCongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

0: வசந்த காலம் மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 Scarborough, Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம் $1,000 சைன் ஆன் போனஸ் $500 ரெஃபரல் போனஸ் மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ் வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள் 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120
1: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 144 கெனடி ரோட் பிரம்ப்டன் 905-456-8433
0: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்
5: அதிகாரம் 11 செய்ன் நன்றி அறிதல் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வு இல்லை செய்ன் நன்றி கொன்ற மகற்கு என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம் உய்வு இல்லை செய்ன் நன்றி கொன்ற மகற்கு உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம் ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும் அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4761-4765-4661.
4: காசு வேணும் கேட்டேன், சொல்லிட்டேன். தெரிஞ்சிட்டாடம்
2: நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. 416-489-2000 GTA credit.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை. August 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-47 1-0255.
4: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 11 செய்ய நன்றி அறிதல். என் நன்றி கொண்டாட்க

உய்வுண்டாம். உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம். உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு, உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம். ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சியமாட்ட மலேசியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று ஆகஸ்ட் மாதம் 16 ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை 6:06.
1: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
0: உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர். மனத்தியாள செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
0: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி கிருபா. செம்மணி மனித புழுதை குழியில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்களுக்கு நீதி கோரி நீதியின் ஓலம் 2 தொடர் கவனவீர்ப்பு போராட்டம் நடைபெறுகின்றது. இலங்கையில் கடந்த 2025 மதுபான பயன்பாட்டினால் ஏற்பட்ட சுகாதார மற்றும் பொருளாதார இழப்புகள் 335 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளதாக மது மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. தமிழக டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட 11 வகை மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை ஒரே நாளில் நீக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் இடம்பெறும் வர்த்தக பேச்சுவார்த்தையில் வாகன உற்பத்தி தொழில்துறைக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்காவிட்டால் மோசமான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதை விட ஒப்பந்தமே இல்லாமல் இருப்பது நல்லது என பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார். லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டுள்ளனர்.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
0: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 25 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 32 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகளும் 7:60 காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 21 பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையிலும், நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையிலும், வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல. காசு
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதயராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 2.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

மண்பானை என்ன பதில் கூறியிருக்கும். இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் தொடரலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க உண்டானே, நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164644 2 2 2.

0: மாலை பொழுதில் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்களுக்கு எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக
0: இருக்கின்ற, கொஞ்சம் சோகமா கதைக்கிற மாதிரி இருக்கிறது. கண்டிப்பாக நாங்கள் ஒரு கதையும்
1: கேட்டீங்களா? இருக்கும். நீ எப்படி மிதந்து கொண்டுதான் திரிவாய்ப்பவும், ஆனா நான் ஒரு நல்ல கையிலாம்பிட்டா எல்லாரும் இந்த தண்ணி அள்ளி ஊத்தி உன்னையும் காப்பாத்தி என்னையும் காப்பாத்தின் என்று சொல்லி இருக்கும்.
0: அப்படி சொல்லி இருக்கும், அதை யோசிச்சு பார்த்து சொல்லி இருக்கு.
1: என்ன போல
0: உங்களை போல நல்லது. பாடல் கேட்டு மகளிங்க, தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இந்த பாடல் விஸ்வநாதன் சன் திரைப்படத்திலிருந்து ஜிவியினுடைய இசையமைப்பில், கென் கருணாசனுடைய வரிகளில், சூர்யாவின் குரலில்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில். குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்கள் நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். அட்டகாசமா இருக்கின்றோம். உங்களோட என்ன பானையும் முறகும் நீந்தி வந்தது?
2: ஆமாம், ஒரு மண் பானையும் ஒரு மரக்குத்தியும்.
3: ஓகே ஓகே ஓகே. அது அதை கேட்டோடனே எனக்கு அந்த நல்ல மட்டாசமா வந்துடுது. ஏழு சதுரன் தான் இப்ப இந்த இதை கேட்டோடனே நிறைய ஒன்று கொடுக்கணுட்டு இதுக்கெல்லாம் நான் இந்த இது என்ன பானை சொல்லும் பானையா கூப்பிடுது?
2: அந்த மரக்குத்தி தான் பானையை கூப்பிடுது.
3: நீயும் சேர்ந்தாதான் சூரியனுக்கு பொங்கல் வச்சு தமிழ் மக்களே பொங்கலுக்கு பொங்கல் வச்சு நாங்கள் ஒரு பொங்கலை செய்யலாம். அப்ப அதால நீ என்னுடன் நீங்க வாழ்ந்து வாசில்லம் வாசில்லமே என்று கூப்பிடும் மரக்குத்தி. பின்ன பானையும் கிட்ட போகும். கிட்ட போன உடனே அது மரக்குத்தியில ஒரு குழிவான இது மாதிரி இருக்குது. அப்ப அதுக்குள்ள அந்த குழிவுக்குள்ள மரக்குத்தி என்ன செய்யமாண்டா பானைய கதைச்சு அதுக்குள்ள ஊத்தி வச்சிருக்கும். அந்த அந்த அந்த அந்த ஓட்ட மாதிரி ஒன்று இருக்கு, அதுக்கு குத்திக்க அந்த இடத்துல ஊத்தி வச்சிருக்கும். பின்ன இரண்டு பேருமே சேர்ந்த உடனே பாட்டு ஒன்று படிக்கும், செல்லமே ஆறி சுதடுகள் உன்னது என்று படிக்கும்.
2: அப்படி படிக்க வந்தது செல்லமே திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வரும். கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி.
2: இந்த பாடல் ஹரிஹரன் மற்றும் சிவனலதாவின் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:23.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
1: அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு நீங்க என்ன பாடல் தெரிவு?
2: இன்றைக்கு எனக்கு தூவாத போட்டு படத்துல இருந்து காட்டு பயலே அந்த பாடல்.
1: காட்டு பயலே, அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம்.
2: நீங்கள் கேட்ட கேள்வி, பானையும் மிருகம் உள்ளதுல அடிவோட்டு கொண்டு வருது. பானை சொல்றது என்ன?
1: பானையை பார்த்து அந்த மரக்குத்தி சொல்லியிருக்கும், நீ பார்க்கும் பொழுது உன்னை மிகவும் பலவீனமாக இருக்கிறாய், இந்த வெள்ளத்திலேயே உன்னை அடித்து கொண்டு போய்விடும், நீ எனக்கு என்னுடைய எனக்கு பக்கத்துல நீ வர சொல்லி அதை கூப்பிடு, நான் உன்னை பாதுகாக்கிறேன் என்று. அதற்கு அந்த பானை என்ன பதில் கூறியிருக்கு?
2: பானை சொல்லியிருக்கும், நான் உண்ட பக்கத்துக்கு வரலாம், ஆனால் நீ தச்சில உடக்குள்ள நான் விழுந்தேன்னா நானும் உடைஞ்சு ஓடுவேன். நான் அப்படியே நான் வாரேன், ஆனால் என்ன என்ன நம்பி நான் வாரேன், நீ விரும்பினால் நீ சொல்லியிருக்கும்.
1: என்னுடைய
2: எனக்கு விருப்பமில்ல, உன்னை நம்பி வந்து நான் எந்த இதை உடைக்க விரும்பவில்லை, நான் தாழ விரும்பவில்லை என்று
1: சொல்லியிருக்கும். பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்கிறது என்று. உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து ஜி.வி. பிரகாஷ் மற்றும் தீயின் குரலில்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
4: 416-700-2222 J.CA.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
7: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம்,
7: எப்படி இருக்கீங்க சிவானந்தன்?
8: அடக்கம் அடக்கம்தான்.
7: சொல்லுங்க, ரெண்டுக்கு என்ன பாடல் தெரியும்?
8: தேப்பான் ரிக்ஷாக்காரன், தேப்பா பாடல், அங்கே சிரிப்பவர் என்ற பாட்டு.
7: ஆமாம், கேட்டு மகிழுங்கள். நன்றி,
8: நன்றி. வணக்கம்.
7: ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து TMS-இன் குரலில்.

0: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட், ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம், பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078. தமிழராய் பெருமை கொள்வோம்.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்,
2: எப்படி இருக்கிறீங்க?
3: என்ன
2: பாடல் தெரியும்?
3: அமுதுக்கும் தமிழன் தப்பி இருக்கேன். இந்த பஞ்சவர்ணக்கிளி படத்துல இருந்து கண்ணதாசன் அந்த வழி ஏற்றி இருப்பார் அந்த பாட்டை. அது வரிகள் சொல்றேன்னால் தமிழுக்கும் மது வந்தும் பேர் இருக்கும். எங்களையும் திட்டம் சொல்லி
2: இருக்கேன். நன்றி,
3: நன்றி அம்மா,
2: நன்றி. இந்த பாடல் டிஎம்எஸ் மற்றும் சுசீலாவின் குரலில்.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலைவாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா, கனடா, டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது, நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். August 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5%
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
10: நான் ஏறிக்கிற மேலிருந்து எட்டு தசை பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல்ல.
11: உனக்கும் இந்த பாடல் சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின்

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்.
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200.
3: நுழைந்திடும் முதல் HD
4: தமிழ்.
3: HD தமிழ். HD
5: மனத்தியால செய்திகள்.
6: CMR தமிழ் HD hourly news.
7: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி கிருபா. வெளிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் 9வது வாரமாக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். வெரிட்டே ரிசர்ச் நிறுவனம் நடத்திய July 2026 கருத்து கணிப்பில் அரசாங்கத்தின் மீதான மக்களின் அங்கீகாரம் 50% குறைந்துள்ளது. இது கடந்த February 2026 பெறப்பட்ட தேர்தல் வெற்றிக்கு பின்னரான உச்ச நிலையிலான 65% ஒப்பிடுகையில் ஒரு குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியாகும். இந்தியாவின் ஹிமாச்சலய பிரதேசத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் 118 வீதிகள் மூடப்பட்டுள்ளன. கடுமையான காட்டுத்தீயின் பாதிப்பை ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா சந்தித்து வரும் நிலையில் கனடாவில் புகழ்பெற்ற சூப்பர் ஸ்கூப்பர் நீர் விசிறும் விமானங்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமென்ற கோரிக்கை வளர்த்துள்ளது. ஈரான் மீதான போர் 6வது மாதமாக எட்டியுள்ள நிலையில் ட்ரம்ப் நிர்வாகம் தனது ஆரம்பக்கட்ட கடுமையான இலக்குகளை படிப்படியாக குறைத்தது வருகின்றது. செம்மணி மனித புதைக்குழியில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்களுக்கு நீதி கோரி நீதியின் ஊழம் 2 தொடர் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெறுகின்றது. இலங்கையில் கடந்த 2025 மதுபான பயன்பாட்டில் ஏற்பட்ட சுகாதார மற்றும் பொருளாதார இழப்புகள் 335 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளதாக மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. தமிழக டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட 11 வகை மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை ஒரே நாளில் நீக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் இடம்பெறும் வர்த்தக பேச்சுவார்த்தையில் வாகன உற்பத்தி தொழில்துறைக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்காவிட்டால் மோசமான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதை விட ஒப்பந்தமே இல்லாமல் இருப்பது நல்லது என பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார். லெபனானில் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டுள்ளனர்.
5: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மத்திய அரசியலை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 24 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 30 °C காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் இன்று 8 மணிக்கு 60% காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 21 °C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 27 °C, நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 °C, வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 °C காணப்படுகின்றது. இன்றும் நாளையும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளை பிற்பகலில் இருந்து மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் தற்பொழுது காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இருந்து உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதயராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்கக்கூடிய தொலைபேசி 4164446222.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அழகான ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் ஒரு நாள் நல்ல அடமழையாம அந்த மலையில் வந்து மழை வெள்ளத்தில் ஒரு மண்பானையும் ஒரு மரக்குத்தியும் வந்து மிதந்து வந்து கொண்டிருந்ததா. அதை பார்த்து அந்த மரக்குத்தி வந்து மண்பானையை பார்த்து சொல்லித்தான், நீ மிகவும் பலவீனமாக இருக்கின்றாய், இந்த வெள்ளத்தில் உன்னை இப்போ பாதுகாத்துக் கொள்ள முடியாது, நீ என்ன அருகில் வந்துவிடு, நான் உன்னை பாதுகாத்துக் கொள்கின்றேன் என்று கூப்பிட்டுதான். அதற்கு வந்து அந்த மண்பானை என்ன பதில் கூறியிருக்கு? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் தொடர்ந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டானே, நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164446222.

புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை

0: கூப்பிடுது.
1: ஆமா,
0: மத்தது உனக்கு உனக்கு கிட்ட வந்தா நான் உன்னோட மோதியே உடைஞ்சிருவேன். மற்றது இன்னும் கொஞ்சம் வெள்ள மாதிரியா வரும்போது நீயும் சேர்ந்து பயணிக்க வேண்டி வரும். எப்படி உன்னோட நம்பி வர்றது?
1: அப்படி சொல்லி இருக்க.
0: ஓ, மரக்குத்தி வெள்ளம் அதிகமா வந்தா மரக்குத்தியும் மிதக்க தொடங்கிவிடும். அப்ப எப்படி நம்பி வாரது?
1: அவங்களுடைய பாடல் எப்படி இருக்கிறது? பாடலும் கேட்டு மக்களுங்கள், நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடலை SPB மற்றும் ஸ்வர்ணலதாவின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 7:15 நிமிடம்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
2: காசு வேண்டு
0: பெருமதி குறைந்த வட்டி அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்குற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
0: 24
4: மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
5: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் 9 மணி வரை கேட்டு மகள் எல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166446222. அடுத்து அளிக்கவிருக்கும் பாடல் வாரணம் 1000 திரைப்படத்தில் இருந்து ஹரிஷ் ஜெயராஜனுடைய இசையமைப்பு தாமரையினுடைய வரிகளில் ஹரிஹரன், தேவன் மற்றும் பிரசன்னாவின் குரலில்.

நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ராஜி, நான் சாரா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறோம், நீங்கள்?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
1: பாடல் வந்து விஐபி படத்தில் மின்னல் ஒரு கோடி என்ற தேடி வந்த அந்த பாடல்.
0: அந்த பாடல், அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம்.
1: கதைதான், நான் மூளைக்கு ஞாயிற்றுக்கிழமையினால மூளைக்கு லீவு கொடுத்து விட்டேன், அதனால இயங்க மறுக்கிறது.
0: இயங்க மறுக்கின்றது
1: இப்படி சொல்லிருக்கோம், சும்மா மூளைய வச்சுட்டு நான் சிந்திச்சேன், மூளை இல்லாம நான் சிந்திச்சேன். மண்பானு சொல்லிருக்கு, உன்னை நம்பி நான் வர முடியல, எனக்கு பயமா இருக்கு, நீ என்ன வச்சு நீ உன்னை காப்பாத்தி கொள்வாய். ஆனா உண்மையில மறக்கத்தை வந்து தண்ணில மிதந்து கொண்டு போகும் தானே. அப்ப அப்ப மண்பானையில தண்ணி நிறைந்த அது கீழே இறங்கிடும், அதனாலதான் மரக்கட்டை சொல்லி இருக்கும். ஆனா இவர்கள் இவருக்கு இவருக்கு மண்பானைக்கு ஒரு சந்தேகம், ஏதோ எண்ணெய் வச்சு அவர் உயிர் உழைக்க போகின்றால் அந்த மாதிரி சந்தேகமா இருக்கும். அதனால போயிருப்பாங்களா இல்லையாண்டு தெரியல,
0: அந்த சந்தேகத்தால அது போக மறந்து விட்டதா?
1: பார்க்கலாம்.
0: பாடலும் கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி. இந்த பாடல் ஹரிஹரன் மற்றும் சித்ராவின் குரலில் விஐபி திரைப்படத்திலிருந்து. ஒளிக்கும் நேரம் 7:37.

கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 Info @CanadianTamilCongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் இல்ல மகிழ்ச்சி அடக்கம் நன்றி. நான் மதிய வணக்கம் உண்ணிட்டுதான் சொல்லிட்டுறேன். இது நான் வந்து ஜூத் படத்துல இருந்து சந்தோஷம் என்ற பாடல் நீங்க கேட்ட கேள்வி வந்து சொல்லிருக்கும். நாங்கள் மூழ்கோணும் என்று பலர்ந்தா நாங்க மூழ்குவோம், நாங்க மீளோணும் என்று பலர்ந்தா நாங்க மீளுவோம். அதால எனக்கொருவர் அருணக்கொருவர் எல்லாரும் இருக்க வேணும், ரெண்டு பேருமா போராடி அதுல வெளியால வந்தால் எங்களுக்கு ஒரு இது இருக்குது என்று சொல்லி, இன்னொரு ஆபத்து வந்தாலும் பாதுகாக்கிற பலத்தை நாங்க பெறுவோம், மற்ற ரெண்டு பேருக்கும் ஒரு வரலாறை நாங்க படைப்போம்.
2: வரலாறு படைக்க போயிடும் அப்படியா?
1: ஆமா, இது எந்த மனசுல உள்ளதையும் வச்சுதான் சொல்லி போட்டு போறேன்.
2: பார்க்கலாம் வரலாறு படைக்கிறார்களா இல்லையான் பார்க்கலாம். உங்களுடைய பாடலை கேட்டு மக்களுங்க நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி நன்றி.
2: இந்த பாடல் வந்து SPB யின் குரலில் ஜூ திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கும் இந்த நேரம் 7:44 நிமிடம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் சுதா. நலமா?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமாகவே இருக்கிறேன். வேலி ஓட்டமா இப்ப கேட்டுக்கொண்டிருப்பேன். எல்லாம் வர்றதுக்கு தான் நேரங்கள் சரி வர்றதில்ல. இப்ப சரி வந்துட்டது.
2: சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்?
3: அமராவதி படத்துல இருந்து தாஜ்மஹால் தேவையில்லை படம் வந்து என் பழைய எக்ஸன் சொல்லுவாங்களே, அவ எனக்கு சொல்லி நாங்கள் பார்த்த முதலாவது படம். சரி, விஷயத்துக்கு வருவோம்.
2: ஆனா நாங்க கேட்க மாட்டோம், எத்தனையாவது எக்ஸன் கேட்க
3: மாட்டோம். இல்ல இல்ல,
2: ஆமா, அந்த பாடலோட நாங்க ஒரு கதையும் சொன்னோம்.
3: அது என்னண்டா, மரக்குத்தி வந்து பானை வந்து ஒரு பிராஜைல அந்த ஒரு மென்மையான சாமான் இடிபட்டது என்றா உடைஞ்சுவோம். அப்ப நான் தனிய போறது பாதுகாப்பு, நான் ஏதாவது வழி செய்து கொள்ளுவேன். ஆனா உனக்கு பக்கத்துல வந்தா நீ இழுபட்டு இடிபட்டி என்றா நான் உடைஞ்சு
2: போவேன்.
3: அப்ப நாங்கள் சோடிகளை சேர்த்து தேர்ந்தெடுக்கும் போது நாங்கள் என்ன நிலை, மற்றால் என்ன நிலை என்றதை பார்த்து தேர்ந்தெடுக்க வேணும். இது வேறமண்டு நம்புறது.
2: சோடிகளை நாங்க தேர்ந்தெடுக்கும் போது ஜோசித்து தான் தேர்ந்தெடுக்கணும். அப்படியா?
3: இடிபட்டா உடைஞ்சு போகும்ன்ற நிலைமையில போக கூடாது.
2: பார்க்கலாம், நல்ல ஒரு பதில் தான். பார்க்கலாம், பாடல் கேட்டு மக்களுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. இந்த பாடல் அமராவதி திரைப்படத்திலிருந்து, 1993 ஆண்டு வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் ஜானகியின் குரலில்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியாலச் செய்திகள்
1: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி கிருபா. ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP பிளஸ் வரிச்சலுகையை மீண்டும் பெறுவதற்கான புதிய விண்ணப்பத்தை மீளாய்வு செய்வதற்காக அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மாற்றுத்திறனாளிகள் தங்கியிருக்கும் பராமரிப்பு மையங்களில் மூன்றில் ஒரு பகுதி மட்டுமே முறையாக பதிவு செய்யப்பட்டு அரசின் கண்காணிப்பில் உள்ளதாக ஐக்கிய நாவு உபக்குழு தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று மாலை வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை தலைமையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.